சுகாதாரத்துறை அமைப்பு தெரிவித்திருக்கிறது. புகை மூட்டத்தால் எளிதில் பாதிக்கப்படுவோருக்கும் முகக்கவசம் வாங்க சிரமப்படுவோருக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். மக்கள் கழகத்தின் அடித்தள அமைப்புகள் முகக்கவசங்களை விநியோகிக்கும். குறிப்பிட்ட பொது போக்குவரத்து நிலையங்களிலும் சமூக சேவை அலுவலகங்களிலும் முகக்கவசம் வழங்கும் இயந்திரங்கள் வைக்கப்படும். முன்னோடி மெரடேக்கா தலைமுறை மூத்தோர் முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். சாஸ் ஆரஞ்சு நீல அட்டை வைத்திருப்போர், மருத்துவ கட்டண விலக்கட்டை வைத்திருப்போர், காம்கேர் உதவி பெறுவோரும் தகுதி பெறுவர். கர்ப்பிணிகள், 7 முதல் 16 வயது வரையுள்ள பிள்ளைகள், ஆஸ்துமா போன்ற உடல்நல பிரச்சனைகள் உள்ளோருக்கும் முகக்கவசங்கள் வழங்கப்படும். அத்தகையோர் மக்கள் கழகத்தின் விநியோக இடங்களில் மட்டுமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பொட்டலத்தில் 2 N95 ரக முகக்கவசங்கள் இருக்கும். அடையாள அட்டையை காட்டி அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். தகுதியுள்ளோரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரும் அவருக்காக முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். புகை மூட்டம் மேலும் மோசமானால் இராணுவ வீரர்களுக்கும் உள்துறை அமைச்சின் சீருடை பயிற்சி குழுக்களுக்கும் வெளிப்புற பயிற்சிகள் குறைக்கப்படும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவினருக்கான உடலுறுதி சோதனைகள் நிறுத்தப்படும். வெளிப்புற உடற்பயிற்சிகளும் தவிர்க்கப்படும். என்றவரை குளிர்சாதன வசதியுள்ள உள்ளரங்குகளில் பயிற்சிகள் நடத்தப்படும். சிங்கப்பூர் ஆயுதப்படையும் நீண்ட நேர வெளிப்புற பயிற்சிகளை குறைக்கவிருக்கிறது. உடல் உறுதி சோதனைகள் ஒத்திவைக்கப்படும் அல்லது உள்ளரங்குகளுக்கு மாற்றப்படும். சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. காலை 7 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 125. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் மிக மோசம். அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 176. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமாக இல்லை. இந்தோனேசியாவில் தொடர்ந்து காட்டுத்தீ பற்றி எரிகிறது. மலேசியாவின் சில பகுதிகளில் புகை மூட்டம் மோசமானதால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஜொஹூர், மலாக்கா, கொல்லம்பூர் ஆகிய பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. புகை மூட்டத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க இந்தோனேசியா இணங்கியிருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். செயற்கை மழையை பொழிய வைத்து புகை மூட்டத்தை தணிக்க மலேசிய அரசாங்கம் முயல்கிறது. மாநில வட்டார கல்வித்துறை அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருவதாக மலேசிய கல்வி அமைச்சர் கூறினார். பனாமாவின் தெற்கு கரையோரம் 2 வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. பல்வேறு கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. நிலநடுக்கம் மாபெரும் பேரிடர் என்று பனாமா அதிபர் ஜோஸ் ராவல் மோலினோ அறிவித்தார். ரெக்டர் அளவில் 7.7, 6.6 என அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் அது மீட்டுக் கொள்ளப்பட்டது. ஹரரா மாநிலத்தில் லபிட்சா லோசா நகருக்கு அருகே 12 கிலோமீட்டர் ஆழத்தில் முதல் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. பனாமா சிட்டியிலும் தொலைவில் உள்ள கொலம்பியாவிலும் வலுவான அதிர்வு உணரப்பட்டது. சிலர் காயமடைந்தனர். உயிர் சேதம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. பனாமாவின் டோக்குமென் அனைத்துலக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் திறக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பற்றியான சில சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பேச போறோம். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி இப்போது ஒரு சிறிய இடைவேளை, அது பிறகு உங்களுக்காக பாடல்கள் காக்க காக்க திரைப்படத்தில இருந்தும் ஐயன் திரைப்படத்தில இருந்தும் ஹாரி ஜெயராஜ் செயல் கேட்டு மகிழுங்க. அங்மோக்கியோ இண்டஸ்ட்ரியல் பார்க் இரண்டை நோக்கி செல்லும் அங்மோக்கியோ அவென்யூ 3 அங்மோக்கியோ அவென்யூ 5 அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. 3 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
7: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
8: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
7: பலன் கிடைச்சா
8: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: உங்களுக்கு எப்படி இருக்கு?
10: பாடிக்கலாம்
9: இருக்கியோட கொண்டாடுங்க.
10: பாடி

0: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிற நேர்களை கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
8: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்துதான்.
9: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இது இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
10: அன்பான வாடிக்கையாளர்களே, ABC முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
11: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
12: என்ன நடந்தது போய் கேளுங்க.
1: நீங்க அதிகமா சாப்பிடறத கட்டுப்படுத்தணும். ஆனா உங்களால ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இல்லாம இருக்கவே முடியலையா? உங்களுக்கான ஒரு சின்ன குறிப்பு தான் இது. இது உணவு பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். தர்பூசணி பழத்தையும் வெள்ளரிக்காவையும் நம்ம எடுத்துப்போம். தர்பூசணியில 92 விழுக்காடு வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கு. வெயில்ல அலைஞ்சிட்டு நீங்க வந்து ஏதாச்சும் சாப்பிடணும், ஏதாச்சும் குளிர்ந்து குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதையும் குடிச்சிடாதீங்க. சக்கரை இருக்கிற மாதிரி எதையும் குடிச்சிடாதீங்க. அதற்கு பதிலாக தர்பூசணி சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளவு வேணால் சாப்பிட்லாம். ஏன்னா 100 கிராம் தர்பூசணியில் வெறும் 30 கேலரி மட்டும்தான் இருக்குது. வயிறும் நிறைஞ்சிரும். அதே நேரத்தில் நீங்கள் நல்லதாக ஒரு விஷயமும் சாப்பிட்ருப்பீங்க. இதில் லைக்கோபீன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் இதை பார்க்குறதுக்கு நல்ல சிவப்பாக இருக்குமா. உங்களுடைய இதயத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நம்ம தர்பூசணியை விட ஒரு படி மேலே போய் வெள்ளரிக்காவை பார்ப்போம். அதில் 96 விழுக்காட்டு நீர் சத்து இருக்குது. உலகத்திலே ரொம்ப அதிகமா தண்ணீர் கொண்ட காய்கறிகள்ல இதுவும் ஒண்ணு. 100 கிராம் வெள்ளரிக்காய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 15 கேலரி மட்டும்தான் இருக்கு. தர்பூசணியை விட பாதியா கேலரி கம்மி. தர்பூசணியே கம்மி, இதுல இது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதை நீங்க நாள் முழுக்க சாப்பிட்டாலும் உங்களுடைய டயட்டை ரொம்ப பாதிக்காது. அதே நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்ல நேர்களே, வெள்ளரிக்காய் முக்கியமா ஃபைபர் நிறைய இருக்குது. ஃபைபர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டீன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபைபர் ரொம்ப முக்கியம். அதனால தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய வயிறு சந்தோஷமா நிரப்பிக்குவோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். பிரியமானவளே திரைப்படத்திலிருந்தும், பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்தும் எஸ் ஏ ராஜ்குமாரி செயல் கேட்டு மகிழுங்கள்.

0: நிலவரம்.
1: போக்குவரத்து சீராக இருக்கிறது நேயர்களே, கவனத்துடன் பயணம் செய்யுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
10: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
11: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
10: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
11: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
10: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
11: பஸ் பயணம்.
10: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
11: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பிரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அடுத்து நாம உணவுகளுக்கு இடையே இருக்கிற உறவுகளை தான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது நீங்க சிங்கப்பூருக்கும் இந்தியாவிற்கும் இடையில பாத்தீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாடுக்கு இடையில பாத்தீங்கன்னா, ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் இடியப்பம் மற்றும் புட்டுமயம். புட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்ம வேற மாதிரி எடுத்துப்போம். ஆனா மலாயில நம்ம புட்டுமயம்னு சொல்லும் போது அது இடியாப்பத்தை தான் குறிக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இடியாப்பத்தை தேங்காய் பால் வைத்து சாப்பிட மாட்டாங்க. அதற்கு பதிலாக துருவன தேங்காவும் அதன் பிறகு குலா மிளகாய் எனப்படும் ஒரு சர்க்கரை வகையும் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி நம்ம நமக்கு ரொம்ப பிடித்த பரோட்டாவை பார்ப்போம். பரோட்டா என்பது அது குறிப்பா அந்த லேயர் லேயரா இருக்கிற அந்த ஒரு வகை ரொட்டி சென்னை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சென்னை என்கிற வார்த்தை சென்னை என்பதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் இந்தியாவிற்கும் கிரேக்க நாட்டிற்கும் இடையில உள்ள தொடர்பை பார்த்தோம்னா, அங்க சஜிக்கின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம தயிர் பச்சடி எப்படி இருக்குமோ அதை போல ஒரு அளவுல தான் அந்த சஜிக்கி என்பது தயாரிக்கப்படும். அதனுடைய தயாரிப்பு எப்படி இருக்கும்னா, தயிர், வெள்ளரிக்காய், பூண்டு மற்றும் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி செய்வாங்க. நம்ம தயிர் பச்சடியில் வெள்ளரிக்காய், கடுகு, பச்சை மிளகாய் அதெல்லாம் பயன்படுத்துவோம். பாருங்களேன் ஒற்றுமைகளை, இதே மாதிரி நாமளும் ஒற்றுமையை நம்ம நண்பர்களோடு சேர்ந்து நல்ல சாப்பாடை சாப்பிடுவோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்தும் உயிரே திரைப்படத்திலிருந்தும் ARM மணி சீல் கேட்டு மகிழுங்க.

0: सखिए सखिए सही तालियन
1: उनका विरप பாடல்களோ இடம் பெறும்
2: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை
1: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாடல் ஜெய ஜெய் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் ஹரிஹரன் வழங்கும் பாடல் கேட்டு மகிழுங்க.

0: பிஐஇ நோக்கிச்சிடம் டிபிஇ இலாயஸ் ரோட் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சிடிஇ நோக்கிச்சிடம் எஸ்எல்இ புல்லன்ஸ் அவென்யூ 2 அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
5: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
5: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: நேர்களே, இந்த முடித்ததற்காக உங்களுக்காக பாடல் ஹீராம் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் பாடலை கேட்டுட்டு வாங்க. உங்களை நான் 9 மணிக்கு மேல புதிய பாடல்களோடு சந்திக்கிறேன்.

0: We gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் ஏரோப்ளேன் பறக்கிறது பரமேல.

0: நேர்களே, பத்தா திரைப்படத்துல இருந்து சாய் வெங்கரிசையில் ஒரு பாடலை கேட்டீங்க. தொடர்ந்து போக்குவரத்து நிலவரம், அதன் பிறகு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பாடல்களை கேட்போம். புதிய பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு
1: இருக்கு.
0: பாயலேபா சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: Thank you.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000+ மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் யாழினி. தொடர்ந்து நான் இணையதளத்தில் படித்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக தேவையான ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு 5 விஷயங்கள், அதிகம் சொல்லப்படுற 5 விஷயங்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதை பல பேர் ரொம்ப தாமதமாக உணர்ந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அதில் ஒன்று, நான் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமோ, அதற்கான தைரியத்தை வளர்த்துருக்கலாமோ அப்படின்னு உணர்ந்தேன். ஏன்னா நான் மற்றவங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன், அந்த மாதிரி வாழ்ந்திருக்க கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நேரத்தை என்னுடைய வேலையில செலவிட்டுட்டேன், அதற்கு பதிலாக குடும்பத்தினரோடையும் எனக்கு பிடிச்சதை செய்யறதுலையும் செலவிட்டிருக்கிறான், அந்த காசு எல்லாம் சம்பாரிச்சு இப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய மனசுல இருக்கிறத சொல்வதற்கான தைரியம் எனக்கு கிடைத்திருக்கலாம், அந்த தைரியத்தை நான் வளர்த்திருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றாங்க. என்னுடைய நண்பர்களோட நான் தொடர்பில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் நிறைய மகிழ்ச்சியை தந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள்ல கோபப்படாம ஆக்ரோஷப்படாம எதுலையும் அமைதியாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, நிறைய வருடங்கள் இருக்கு வாழ்வதற்கு, அதை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சிறப்பா வாழ்வோம். இந்த தகவலுக்கு முன்பு கோப்ரா திரைப்படத்துல இருந்தும் திரை இஷ்கு மெயின் திரைப்படத்துல இருந்தும் ARM அனிசீல் பாடல்களை கேட்டோம். தொடர்ந்து உங்களுக்காக யூஃப் திரைப்படத்துல இருந்தும் அசுரன் திரைப்படத்துல இருந்தும் GV பிரகாஷ்குமார் இசையில் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8.

0: நேரத்தில் போக்குவரத்து நிலவரம்.
1: ஏஒய் நுகச்சலம் சிடிஇபிஐஇ சாங்கி வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. சாங்கி நுகச்சலம் பிஐஇ பாயலேபா சாலை அருகில் வாகனம் ஒன்று படதாக இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: குறுஞ்செய்தியா?
7: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
6: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
7: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
6: ஓ, அது என்ன?
7: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
6: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
7: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
6: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
8: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையை

0: மாதத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
1: சூடா ஒரு டீ போடு.
2: டீயாலே போடுவோம்.
3: பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான்
4: தொடர்ந்து
5: உங்களுக்காக நான் சிரித்தால் திரைப்படத்திலிருந்தும் கலகலப்பு 2ஆம் பாகத்தில இருந்தும் ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: வழங்கப்பட்டது. மீடியாகாப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியாகாப் ஏற்பாடு செய்தது.
1: இப்படி எல்லாமா ப்ரப்போஸ் பண்ணுவாங்க? ஆய்வகத்தில் பணிபுரியும் ஒரு விஞ்ஞானி தனது காதலியிடம் திருமண விருப்பத்தை வித்தியாசமா கேட்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. இதற்காக அவர் ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு தான் பயன்படுத்திருக்கிறாரு. வழக்கமான ஒரு புதிய மாதிரிய சாம்பிள ஆராய்வது போல அந்த ஸ்லைடில் மிக நுண்ணிய எழுத்துக்களால் மேரி மீ, என்னை திருமணம் செய்து கொள் என்று எழுதி மைக்ரோஸ்கோப்பின் கீழ் வைத்துள்ளார். அதை அறியாத அவருடைய காதலி ஏதோ ஒரு புதிய சாம்பிள் இருக்குது அப்படின்னு நினைத்து லென்ஸ் வழியாக பார்த்தபோது அதில் ஒளிந்திருந்த அந்த காதல் தூது அவளுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. அதை படிச்சுட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணுமே, உடனடியா அவரது காதலை ஏற்றுக்கொண்டாங்க. தங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு திறமையையும் தன்னுடைய காதலையும் இணைத்து ரொம்ப அழகா இந்த விஞ்ஞானி அவங்களுடைய காதலிக்கு தன்னுடைய காதலை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு கேட்கறதுக்கு, அதனால உங்ககிட்டயும் பாக்கிறதுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நேரிலே தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் இருந்தும் கட்டா குஸ்தி இரண்டாம் பாகத்தில் இருந்தும் ஷான் ரோல்டான் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: விபத்து நிலவரம்.
1: தீயை நோக்கிச் செல்லும் பயணியர் சாலை பெனாய் சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். பிஐஇ நோக்கிச் செல்லும் கேஜேஇ சுவாச்சிகாங் டிரைவ் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். பிஐஇ நோக்கிச் செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: எங்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் டோரதி திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

0: பத்து நிலவரம்.
1: தியை நோக்கிச்சலம் பயணியர் சாலை பெனாய் சாலை அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். பிஐஇ நோக்கிச்சலம் கேஜேஇ சுவாச்சிகாங் டிரைவ் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான்காம் தடத்தை தவிர்க்கவும். பிஐஇ நோக்கிச்சலம் டிபிஇ லோயாங் அவென்யூ அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நேர்களை இந்த அங்கத்தை முடித்ததற்காக உங்களுக்காக சாய் அபிங்கர் இசையில் இரண்டு பாடல்கள். பத்து மணிக்கு மேல என் கூட ஒரு முக்கியமான நபர் சேர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க போறாங்க. அதனால பத்து மணி செய்திகளுக்கு பிறகு வானொலி பக்கமாவே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்.

0: வணக்கம். காலை மணி 10. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் உரிய உதவி வழங்க சிங்கப்பூர் தயாராக இருக்கிறது என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புறத்துறை அமைச்சர் கிரேஸ்போ தெரிவித்திருக்கிறார். தேவையான உதவிகள் வழங்குவது குறித்து இந்தோனேசிய அமைச்சருடன் பேசி வருவதாகவும் அவர் கூறினார். தென்கிழக்காசியாவின் சில பகுதிகளில் புகைமூட்டம் அபாயமாக அச்சுறுத்துகிறது. சிங்கப்பூர் முழுதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. அரசாங்க பணிக்குழு நிலைமையை சமாளிக்கும் வழிமுறைகளை வகுத்திருக்கிறது. காலை 9 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 124. மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் மிக மோசமாக இருக்கிறது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 176. சிங்கப்பூரில் புகைமூட்டம் மேலும் மோசமானால் கல்வி அமைச்சு பள்ளிகளை மூடுவது பற்றி பரிசீலிக்கும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டும் என்று முன்னுரைக்கப்பட்டால் அவ்வாறு செய்யப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டுவது காற்றின் தரம் அபாயமான நிலையில் இருப்பதை குறிக்கும். புகைமூட்டம் மோசமானால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற பள்ளிகளும் உயர்கல்வி நிலையங்களும் தயாராக உள்ளன. காற்றின் தரம் மிகவும் மோசமானால் பாலர் பள்ளிகளில் அனைத்து வெளிப்புற நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் தகுதியுள்ளோருக்கு N95 ரக முகக்கவசங்கள் விநியோகிக்கப்படும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இந்தோனேசியாவில் தொடர்ந்து காட்டுத்தீ பற்றி எறிவதால் மலேசியாவின் சில பகுதிகளிலும் நிலைமை மோசமாகியிருக்கிறது. ஜோஹூர், மலாக்கா, கோலாலம்பூர் ஆகிய பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. புகைமூட்டம் சூழ்ந்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. மாநில வட்டார கல்வித்துறை அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருவதாக மலேசிய கல்வி அமைச்சர் கூறினார். செயற்கை மழையை பொழிய வைத்து புகைமூட்டத்தை தணிக்க மலேசிய அரசாங்கம் முயல்கிறது. புகைமூட்டத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க இந்தோனேசியா இணங்கியிருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்திய தலைநகர் புதுடில்லியில் போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை முழு வீச்சில் தயாராகியிருக்கிறது. சுமார் 20,000 காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரி வருகின்றனர். சீர்திருத்த நடவடிக்கையின் போது 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாய் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. இரண்டு தரப்புகளும் அதை மறுக்கின்றன. மாணவர்களும் எதிர்க்கட்சியினரும் நடத்தவிருக்கும் ஆர்ப்பாட்டம் சட்டவிரோதமானது. பொதுமக்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக்கொண்டது. மிக தாமதமாக விண்ணப்பித்ததாய் கூறி பேரணி நடத்த காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. அமெரிக்காவும் ரஷ்யாவும் டீசல் ஒப்பந்தம் செய்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதன்படி ரஷ்யா உடனடியாக 300,000 டன் டீசலை உலக சந்தைக்கு அனுமதிக்கும். அடுத்த மாதம் 500,000 டன்னும் பிறகு இன்னும் 1 மில்லியன் டன் டீசலும் உலக சந்தைக்கு வரும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக திரு ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கும் விரைவில் டீசல் விலை கணிசமாக குறையும் என்று ட்ருத் சமூக ஊடகத்தில் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டினின் தூதர் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை வரவேற்றார். ஆனால் அது ரஷ்யாவுக்கான பரிசு என்று உக்ரைன் அதிபர் வலாடிமிர் ஜெலன்ஸ்கி சாடினார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவது மாஸ்கோவுக்கு சாதகமாய் அமையும். உக்ரைன் போர் மேலும் நீடிக்க அது வழியமைக்கும் என்றார் அவர். பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போதிருந்து உலக அளவில் எரிசக்தி விலை கெடுகெடுவென உயர்ந்தது. பெட்ரோல், டீசல் தார்மாராய் விலை உயர்ந்ததால் அமெரிக்காவில் பணவீக்கம் மோசமானது. திரு ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு ரஷ்யாவின் டீசலை உலக சந்தைக்கு அனுமதிக்க அமெரிக்க நிதியமைச்சு அதிகாரப்பூர்வமாய் தற்காலிக உரிமம் வழங்கியிருக்கிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் துப்பாக்கிச் சூட்டின் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருப்பது பற்றி சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். தண்டனை நிறைவேற்றப்படுவதை நேரலையில் பார்க்கப் போவதில்லை என்றும் அவர் சொன்னார். அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் தளபதி நிரல் ஹசன் 2009 டெக்சஸ் படைத்தளத்தில் அவர் 13 வீரர்களை சுட்டுக் கொன்றார், 32 பேரை காயப்படுத்தினார். டிசம்பர் மாதம் மரண தண்டனை நிறைவேற்ற திட்டமிட்டபடி நடக்குமா என்பது தெரியவில்லை என்று திரு வான்ஸ் கூறினார். துப்பாக்கிச் சூட்டின் மூலம் நிரல் ஹசனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்காவில் சுமார் 60 பிறகு இராணுவம் நிறைவேற்றும் முதல் மரண தண்டனையாக அது அமையும். பனாமாவின் தெற்கு கரையோரம் 2 வலுவான நிலநடுக்கங்கள் உலுக்கியிருக்கின்றன. பல்வேறு கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. நிலநடுக்கம் மாபெரும் பேரிடர் என்று பனாமா அதிபர் ஜோஸ் ரவல் மொலினோ தெரிவித்தார். ரிக்டர் அளவில் 7.7, 6.6 என அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது, பின்னர் அது மீட்டுக் கொள்ளப்பட்டது. ஹெரரா மாநிலத்தில் லபிட்டாலோசா நகருக்கு அருகே 12 கிலோமீட்டர் ஆழத்தில் முதல் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. பனாமா சிட்டியிலும் தொலைவில் உள்ள கொலம்பியாவிலும் வலுவான அதிர்வு உணரப்பட்டது. சிலர் காயமடைந்தனர். உயிர் சேதம் குறித்து இதுவரை தகவல் இல்லை. பனாமாவின் டோகுமன் அனைத்துலக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு பின்னர் திறக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: உங்களுக்காக பாடல்கள் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்தும் டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்தும் டி இமானி சீல் கேட்டு மகிழுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
7: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
9: அக்கரகில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரகில நெஞ்ச அவன
8: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
10: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
11: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டு

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
4: இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நேர்களே, பாடல்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். சக்தியும் நானும் மீண்டும் வந்துட்டோம். சக்தி, என்ன செய்றீங்க? அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்களே? சக்தி, பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? மக்களோட பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்க? உங்களுடைய வாரம் எப்படி இருந்துச்சு? கடந்த வாரம்
1: ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வாரம். ஏன்னா நிறையா, ஏன்னா எனக்கு பிஎஸ்எல்இ முடிச்சதுக்கு அப்புறம் நிறையா ஆசிரியர்கள்
0: நேரம் இருந்துச்சு.
1: ஆசிரியர்கள் நிறைய நடவடிக்கைகள் பிளான் பண்ணிருந்தாங்க.
0: அப்படியா? அப்ப நீங்க வந்து இன்னும் பள்ளிக்கு செல்லணும்.
1: ஆமா,
0: பள்ளிக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ
1: ஆமா,
0: அங்க என்ன செய்வீங்க?
1: அங்க வந்து நடவடிக்கைகள் இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட வகுப்பு மாணவர்களோட நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆசிரியர் சும்மா ஏதாவது ஒரு பாடத்தை போட்டா நம்ம அதை பார்ப்போம். அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப செய்வோம்.
0: அதை விட்டுட்டு நான் வந்து
1: போக முடியாது வெளியில.
0: இல்ல, பள்ளியில லேர்னிங் ஜெர்னி சொல்றது உல்லாச பயணம், கற்றல் பயணம் போவாங்களே, அந்த மாதிரி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிருக்காங்களா?
1: கற்றல் பயணம் நேத்து தான் நான் போனேன். கற்றல் பயணம்
0: எங்க போனீங்க?
1: நான் வந்து ஒரு டிராகன் கில்னுக்கு போயிருந்தேன்.
0: டிராகன் கேவா
1: கில்ன்
0: அப்படின்னா?
1: அது வந்து ஒரு அந்த பாட்டரிலாம் அங்க உள்ள வச்சிட்டு அவங்க வந்து அது வந்து ஹார்டன் பண்ணும் அந்த பாட்டரி.
0: ஓ, அந்த மண் பானைகள் எல்லாம் செய்யற அந்த இடத்துல இருந்தீங்க. அது எப்படி இருந்துச்சு? நல்லா செஞ்சீங்களா? அழகா ஏதாச்சும் வடிவா?
1: நான் வந்து ஒரு பாத்திரம் செஞ்சேன்.
0: பாத்திரம் செஞ்சிருக்கீங்க? அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சா?
1: இல்ல, அது வந்து அவங்க வந்து அந்த பள்ளி முடியறதுக்குள்ள தருவாங்க.
0: ஓ, அது காய்ந்ததுக்கு அப்புறம் தருவாங்க. எனக்கெல்லாம் இப்படி எல்லாம் இல்லப்பா. நான் பிஎஸ்எல்இ செய்தப்போ, இத்தனைக்கும் நான் பிஎஸ்எல்இ செய்து வெறும் 8 வருடங்கள் தான் ஆகுது. ஆனா அப்ப எங்களுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமான நடவடிக்கைகள்லாம் வைக்கல. நீங்க சொன்னது மாதிரி நம்ம பள்ளியில இருந்தோம்னா வகுப்பறையில பாடம் நடந்துட்டு இருந்த அந்த பழகையில படம் பார்த்துட்டு இருந்தோம். அது நடந்துச்சு வேணாம். சரி, இந்த காற்று தூய்மை கேடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹேஸ் ரொம்ப மோசமா இருக்கே.
1: எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா பள்ளியில என்னால இடைவேளை நேரத்துல விளையாடவே முடியல. நான் வந்து பள்ளி உணவகத்திலேயே நான் இருக்கணும். அது கொஞ்சம் ரொம்ப சலிப்பா இருக்கு எனக்கு ரொம்ப.
0: ஆமா, சலிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம மூச்சு விடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா, அதனால முகக்கவசம் போடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா, அதுவும் நான் வந்து வெளியில போனோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்பவும் காற்று தூய்மையா இல்லாததுனால எனக்கு எனக்கு சீக்கிரமாவே எனக்கு ரொம்ப பாதிப்படையும்.
0: ஆமா, அதனால வெளியே போறவே ஒரு மாதிரி இருக்குல்ல? ஆமா, கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் அப்படின்னு நம்புவோம். சரியா? தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் நீர்களி, வினை தாண்டி வருவாயா திரைப்படத்துல இருந்தும், நியூ திரைப்படத்துல இருந்தும், ARM அனிசியல். இதுக்கப்புறம் உங்களை நாங்க டிக்டாக் பக்கமா சந்திக்கிறோம். மறக்காம வந்துருங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஊடக அறிவிப்பு.
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ளாசம்.
3: நீயர்களே பாட்டை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாங்க ரெண்டு பேரும் மீண்டும் வந்துட்டோம். சக்தி தயாரா இருக்கீங்களா?
4: தயாரா இருக்கு.
3: சக்தி உங்களுக்காக ஒரு திருக்குறள் தயாரிச்சுட்டு வந்திருக்காரு இல்லையா சக்தி? தயாரிச்சுட்டு வரல, திருக்குறளை வந்து பயிற்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு, படிச்சு பயிற்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. சரியா? அதற்கான பொருளை நீங்க சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா சக்தி? அத சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? பகிர்ந்துக்கிறீங்களா? சொல்லுங்க.
4: என் திருக்குறள் என்னன்னா, செயற்கரிய செய்வார் பெரியர் செரியர், செயற்கரிய செய்களாத்தார்.
3: இதனுடைய பொருள் என்ன சக்தி?
4: இதோட பொருள் என்னன்னா, பெரிய கடினமான விஷயங்கள், உழைப்பு மிக்க விஷயங்கள், அதை செய்யறவங்க வந்து பெரியவங்க. ஆனா ரொம்ப சுலபமான விஷயங்கள் செய்யறவங்க ரொம்ப நல்லா பெருசா சாதிக்க விரும்பாதவங்க, அவங்கதான் சிறியவர்கள்.
3: இப்ப பெரியவங்க சிறியவங்கிறீங்களே, அவங்க வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? பெரியவங்க சிறியவங்கன்னா வாழ்க்கையில பெரிய விஷயம் செய்யறதுக்காக பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா?
4: அப்படியும் சொல்லலாம். ஆனா இன்னொன்னு, இப்ப சிறியவங்களும் அவங்க வந்து அவங்களோட மனசை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய சாதிக்கணும்னு விரும்பினாங்கன்னா கடினமான செயல்களை செய்ய முன் வருவாங்க.
3: சரியா சொன்னீங்க சக்தி. ஆமா, நிச்சயமா யாரு வேணாலும் பெரியவங்க ஆகலாம், ஆனா அது அவங்க செய்யற செயல்கள்ல தான் இருக்கு. அவங்க செய்யற செயல்கள் கடினமானதா இருந்தா, நிறைய உழைப்பு போட்டாங்கன்னா அவங்களால நிச்சயமா வளர முடியும். சரியா? நீங்க இந்த 12 வயசுல நிறைய உழைப்பு போட்ட ஒரு விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க?
4: நான் வந்து பிஎஸ்எல்இக்காக தான் நான் ரொம்ப உழைச்சிருக்கேன்.
3: எப்படி எல்லாம் படிச்சீங்க?
4: நான் வந்து பள்ளியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து சாப்பிட்டுட்டு உடனே நான் வந்து படிப்பேன். அதுக்கப்புறம் மாலையில் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு நான் திருப்பியும் படிக்க தொடருவேன்.
3: அப்போ அது மொத்தம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க பிள்ளை.

பாவம் பிள்ளை, இப்ப நல்லா ஓய்வெடுங்க, உங்களுக்கு அந்த ஓய்வு தேவை இல்லையா? சரி, தொடர்ந்து பேசுவோம். இப்போது உங்களுக்காக ஒரு பாடல் சமுத்திரம் திரைப்படத்துல இருந்து சபேஷ் முரளியுடைய இசையில் கேட்டு மகிழுங்க நேயர்களே.

0: ஹனிஃபாவின் தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள்
4: நேயர்களே,
5: நாங்க ரெண்டு பேரும் மீண்டும் வந்துட்டோம். வானொலி பக்கமாகவே இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் சக்தியும் இப்போ உங்ககிட்ட பேச போகிறோம். சக்தி உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காராம். கதையை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா சக்தி? அதற்கு முன்னாடி ராஜு, நேர் ராஜு எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு. அழகான யாழினி அவள் தானே எங்கள் புன்னகை அப்படின்னு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். ஏன்னா எங்க வீட்டில் வந்து நான் தான் ஒரே பெண் பிள்ளை. இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் இந்த குறுஞ்செய்தி அனுப்பினால நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய கசின்ஸ், ஒன்றை விட்ட சகோதரர்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே வந்து ஆண் பிள்ளைகள். அதனால எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் பெண் பிள்ளையா. அவங்க எல்லாரும் இந்த பாடலை பாடி பாடி என்னை வளர்த்தாங்க. அந்த படத்தை பார்த்தாலே எனக்கு அழுவு வந்துடும், ஏன்னா என்னுடைய அண்ணன்கள் ஞாபகம் வந்துடும். அதனால எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் அழுவு வரும். அதனால ரொம்ப நன்றி இந்த குறுஞ்செய்தி அனுப்பி வச்சதுக்கு. சரி, நான் பேசுனதெல்லாம் போதும். சக்தி, நீங்கள் தயாராக இருக்கீங்களா?
6: ஆமாம்.
5: சரி, உங்களுடைய கதையை சொல்லுங்க.
6: இப்போ எனக்கு ஒரு பிடிச்ச கதை இருக்கு. அது என்னன்னா, சாக்கர் சூப்பர் ஸ்டார். இது ஒரு ஆங்கில கதை. இதுல என்ன கதை இருக்குன்னா, ஜேவியர் மரணோ என்ற புது மாணவன் பள்ளிக்கு வர முதல் நாளிலேயே கார்பந்து விளையாடி ப்ராப்ளம் ஆயிட்டான். எல்லாரும் அவனை சுத்திட்டே இருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் அவனுக்கே வேணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு கார்பந்து ஆட்டத்தில் அந்த பந்தை யாருக்கிட்டே அனுப்பல. அதனால அவனோட கார்பந்து குழு உறுப்பினர்கள் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
5: அப்புறம்
6: ஒரு நாள் வந்து அவன் வந்து கார்பந்து ஆட்டத்தில் அவன் வந்து கோல் பண்ண பந்தை உதைக்க பார்த்தான். ஆனால் வந்து அந்த பந்தை யாரோ எடுத்தாங்க அவங்க கிட்ட இருந்து. அதனால வந்து டமார்னு கீழே விழுந்தான் அந்த உதைக்க பார்க்கும் போது.
5: அந்த பந்தை உதைக்க பார்க்கும் போது அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டனால அவனுக்கு தடுக்கி விட்டுருச்சு.
6: ஆமா,
5: தடுக்கி விட்டு விழுந்துட்டாரு.
6: ஆமா, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க,
5: பதிவு செஞ்சாங்க.
6: ஆமா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இணையதளத்துல அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் பள்ளியில இருந்த எல்லாரும் பார்க்கும் போது அடுத்த நாள் எல்லாரும் அவனை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
5: அடடி, அப்ப வந்து அவன் தன்னுடைய திமிர் அதிகமா இருந்தனால யாரு கூடயும் பகிர்ந்து விளையாடக்கூடாதுன்னு நினைச்சனால அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சான்.
6: ஆமா, பாவம், அவனும் ரொம்ப வந்து போயிட்டான்.
5: ஆமா, யாருக்கா இருந்தாலும் இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை வரக்கூடாது. சரிதான். அதன் பிறகு என்ன நடந்துச்சு?
6: அதன் பிறகு அவனோட நண்பன் ஒருவன் அவன் கிட்ட இருந்து வந்து அவனை சமாதானப்படுத்தி அவனோட தவற்றை எடுத்து காட்டி அவனை நல்வழிப்படுத்தினான்.
5: இப்ப நீங்க இந்த கதையை என்கிட்ட சொல்லி மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறீங்கல்ல, அந்த மாதிரி நல்வழிப்படுத்திருக்கிறாரு.
6: ஆமா,
5: ரொம்ப நன்றி கதையை பகிர்ந்துகிட்டதுக்கு. இந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில?
6: நான் சில வாட்டி நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என் நண்பன் இருக்கான். அவன் வந்து இப்ப கார் பந்து எப்போதுமே விளையாட மாதன். அவன் கிட்ட பந்த அனுப்ப மாதிரி யாரு அவன் யாருக்கிட்டையும் தர மாட்டான் அந்த பந்த. அதனால நம்ம வந்து செலவாட்டி விளையாடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம்.
5: சோ இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க வாழ்க்கையில.
6: நான்
5: ரொம்ப நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு. அந்த மாதிரி நபரா நாம இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் சரியா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் நேர்களை குக்கு திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில்
6: ஜெய்பீம் படத்துல இருந்து ஒரு பாடல்
5: கேட்டு மகிழுங்க நேர்களே.

0: சக்தி, இன்று அழகா எங்க கூட இணைந்து பேசுனீங்க, ஒரு சிறப்பான கதையும் பகிர்ந்துகிட்டீங்க, அதனுடைய படிப்பணிய அழகா எங்க கிட்ட விவரிச்சீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சக்தி. உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு?
1: எனக்கு மோத கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, ஆனா அது ஏன்னா நம்ம
0: இதே போல தமிழோட அதிகமா ஆர்வத்தோட இருங்க, வானொலி இப்போது கேட்டுக்கிட்டே இருங்க. நம்மளோட நேயர்கள் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஏ லெவலும் ஓ லெவலும் சேரவங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பரீட்சைகள்லாம் பத்தி?
1: அது வந்து ரொம்ப சில வாட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது மன உளைச்சல். அதனால நிறைய பேர் ரொம்ப படிச்சுட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் களைப்பா இருக்கும். இப்ப அவங்களுக்கு என்ன செய்யலன்னா அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்.
0: சக்தி சொல்றதை கேட்டு நம்ம எல்லாரும் வந்து அளவா படிப்போம், அதே நேரத்துல சரியா படிப்போம். சரி, நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்தை முடித்தவதற்காக ஒரு பாடல் ஆதவன் திரைப்படத்துல இருந்து ஹாரி ஜெயராஜ் சீல் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 11 மணிக்கு மேல சந்திக்கிறேன். உங்களுடைய விருப்ப பாடல்கள் அங்கத்தோட 70களில் இடம்பெற்ற பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம், அதை உங்களுக்காக ஒலியேற்றுறேன். சக்தி, பபாய்.
1: பாய்.
0: நன்றி
1: நன்றி.

0: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: நேர்களை இந்த நேர் விருப்ப பாடல் அங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக அன்பரசி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ரங்கராட்டினம் திரைப்படத்தில இருந்து வி குமாருடைய இசையில் ஏ எம் ராஜா எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து வழங்கும் பாடல் உங்களுக்காக. இதோ கேட்டு மகிழுங்க.

0: பத்து நிலவரம்.
1: அங்கே எனக்கு சொல்லும் பிஐ தேங்கா போலவர் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. பிகேஇ எனக்கு சொல்லும் எஸ்எல்இ அப்ப தாம்சன் சாலை அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: நேர்களை தொடர்ந்து நேர் அலாய் நியூமேன் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு. கண்ணன் வருவான் திரைப்படத்திலிருந்து பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: நீங்களே தொடர்ந்து நேயர் பாத்திமா ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பொன்மகள் வந்தால் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல். தொடர்ந்து ஜெல்தா சாந்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில இருந்து சங்கர் கணேஷ் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக இதோ கேட்டு மகிழுங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
7: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
8: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
4: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
9: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
10: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
4: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
9: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
4: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
9: திங்கள் முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
6: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

சின்னசாமி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. பகலில் ஓர் இரவு திரைப்படத்துல இருந்து இளையராஜாவுடைய இசையில், தொடர்ந்து ராஜா பாட் ரங்கதுரை திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க சுஜாதா மேனன். உங்களுக்காக பாடல் ஏதோ கேட்டு மகிழுங்க.

0: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணனிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
3: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
4: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்களும் ஓடி போயிடுங்க. அப்படி பண்ணலாம்,
5: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
6: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
8: நாங்க எப்பம் ரேடியோ வந்து பேசுறோம்,
7: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.

0: இந்த தீபாவளிக்கு நீங்க சமைச்சு அசத்த ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ள ரவா 2 கப், சக்கரை 1.5 கப், ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, பால் 1/2 கப், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, நெய் இவை தேவையான அளவு. இப்ப ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சம் நெய்யை விட்டு முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் வறுத்து எடுத்துக் கொள்ளுங்க. அதே கடாயில கொஞ்சம் நெய்யை விட்டு வெள்ளை ரவைய நிறம் மாறும் வரை வறுத்துருங்க. அடுத்து தேவையான அளவு சர்க்கரைய நல்ல பொடியாக்கி அரைத்துக் கொள்ளுங்க. பொடியான சர்க்கரையுடன் வறுத்த ரவைய சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்க. அந்த அரைத்தவற்றில ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த உலர்ந்த திராட்சை, நெய் கொஞ்சம் மற்றும் தேவையான அளவு பால் சேர்த்து கலந்து கொள்ளுங்க. இந்த கலவைய பதம் வரும் வரை கலந்து கொண்டு லட்டு லட்டா பிடிச்சு கொள்ளுங்க. சுவையான இனிப்பான ரவா லட்டு தயார். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 பாயிண்ட் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்டோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: நேர்களை தொடர்ந்து நேர் முசுபு ராமான் ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. ஆட்டுக்கார அலமேல திரைப்படத்துல இருந்து பி சுசிலா, TM சவுந்தரராஜன் வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக. இதோ அதோடு ஜெயந்தி ஒரு பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு திரைப்படத்துல இருந்து MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம், LR ஈஸ்வரி வழங்கும் ஒரு பாடல் உங்களுக்காக. இதோ கேட்டு மகிழுங்க.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
2: நீர்களை தொடர்ந்து நேர் அக்னி தேவி, ஏதாவது ஒரு பாடல எனக்காக ஒளியேற்றுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்படத்துல இருந்து இளையராஜா, இசையில் வாணி ஜெயராம் வழங்கும் பாடல் உங்களுக்காக ஏதோ கேட்டு மகிழுங்க.

நேர்களை இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடலை விரும்பி ஒளியேற்றுறேன். மூன்றாம் பிறை திரைப்படத்துல இருந்து இளையராஜா இசையில் கேஜே யேசுதாஸ் வழங்கும் ஒரு பாடல். உங்களுக்கு இன்று நான் படித்த அனைத்து அங்கங்களும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதார் 8 கேட்டாலே பரவசம். 5 மணிக்கு மறக்காம வந்துருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க கிருஷ்மிதா வந்துகிட்டே இருக்காங்க.

0: இது உங்க ஒலி உதவ அறியிட்டு
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: வார இறுதி ஒலியில் உள்ள
3: வணக்கம். நண்பகல் 12:00. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. இந்தோனேசியாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் உதவ சிங்கப்பூர் தயாராக இருக்கிறது. நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ்பூ இந்தோனேசிய சுற்றுப்புற அமைச்சர் ஜம்ஹூர் ஹிதாயத்துடன் பேசியதாக தெரிவித்திருக்கிறார். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இந்தோனேசியா மேற்கொள்ளும் முயற்சிக்கு நன்றி தெரிவித்ததாக திருவாட்டி ஃபு கூறினார். புகைமூட்டம் தொடர்வதால் சிங்கப்பூரர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் பற்றியும் அவர் விவரித்தார். சிங்கப்பூரில் புகைமூட்டம் மோசமடைந்து காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டும் என்று எதிர்பார்ப்பதாக திருவாட்டி ஃபு கூறினார். வார இறுதியில் மழை பெய்யலாம். இருப்பினும் சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் காட்டுத்தீ பற்றி எறிவதால் அங்கிருந்து அடர்ந்த புகை சிங்கப்பூர் பக்கம் தொடர்ந்து வரும் என்று அவர் சொன்னார். புகைமூட்டத்தின் பாதிப்புகளை சமாளிக்க பணிக்குழு உறுப்பினர்கள் அவ்வப்போது சந்தித்து ஆலோசனை நடத்துவதாகவும் திருவாட்டி ஃபு கூறினார். எளிதில் பாதிக்கப்படும் நிலையிலுள்ள மூத்தோர், இளம் பிள்ளைகள், கற்பிணிகள், இதய நுரையீரல் நோயாளிகள் ஆகியோருக்கு உதவி வழங்க தயாராயிருப்பதாக அவர் சொன்னார். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் உடனே N95 ரக முகக்கவசங்களை வழங்க தொடங்குவோம் என்றார் அவர். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் முகக்கவசங்களை சமூக மன்றங்கள் அல்லது விநியோக இயந்திரங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். புகைமூட்டத்திலிருந்து நிவாரணம் பெற சமூக மன்றங்களின் குளிர்சாதன அரங்குகளுக்கும் செல்லலாம். இதற்கிடையே சிங்கப்பூர் முழுதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. முற்பகல் 11 நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 123. மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் மிகவும் மோசம். அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 173. சிங்கப்பூர் மனநலக் கழகம் அடுத்த ஆண்டு பெயர் மாற்றப்படவிருக்கிறது. சிங்கப்பூர் தேசிய மனநல நிலையம் என்ற புதிய பெயர் சூட்டப்படும். அது தேசிய சிறப்பு மருத்துவ நிலையமாகவும் தரம் உயர்த்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஒங் யி கங் கூறினார். மனநல ஆராய்ச்சிகளை வழிநடத்துவது, மருத்துவமனைகளுக்கிடையே மனநல சிகிச்சைகளை ஒருங்கிணைப்பது, மனநலத்துறையின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்துவது போன்ற முக்கிய பணிகளில் புதிய நிலையம் கவனம் செலுத்தும். தற்போதுள்ள இடத்திலேயே மனநலக் கழகத்தை சீரமைத்து விரிவுபடுத்தும் பணி 2040 நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உட்லண்ட்ஸ் மருத்துவமனை, சாங்கி பொது மருத்துவமனை, அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை ஆகியனவும் அவற்றின் மனநல மருத்துவ ஆற்றலை மெருகேற்றவிருக்கின்றன. நாடு முழுவதும் மனநல சிகிச்சை வழங்கும் திறனை அதிகரிக்க அது உதவும். அமெரிக்கா அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு புதிய தடைகளை அறிவித்திருக்கிறது. அந்த நீதிமன்ற நடுவர்களில் ஒருவரான நவி பிள்ளைக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் அமெரிக்கா புதிய தடைகளை விதித்தது. அதன்படி அமெரிக்காவை தளமாக கொண்ட நிதிச் சேவைகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் அமெரிக்க டாலரை நீதிமன்றம் பயன்படுத்த முடியாது. அமெரிக்க நிறுவனங்களும் தனிநபர்களும் நீதிமன்றத்துடன் உள்ள தொடர்பை 6 முறித்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவிடமும் இஸ்ரேல் உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளிடமும் அனைத்துலக நீதிமன்றம் விசாரணை நடத்துகிறது. அதை செயலிழக்க வைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் புதிய தடைகள் அமைந்திருக்கின்றன. உலக அளவில் நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் இக்கட்டான சூழலை சந்திக்கும் வேளையில் தமக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது நல்ல ஆதரவு என்று திருவாட்டி நபி பிள்ளை கூறினார்.
4: Let me dedicate this award to all of the survivors of international crimes.
3: அமைதி முயற்சிகளுக்கும் அனைத்துலக சட்டத்துக்கும் அரும் பணியாற்றிய திருவாட்டி நபி பிள்ளைக்கு விருது வழங்குவதாய் நோபல் பரிசு குழு தெரிவித்தது. ருவாண்டா இனப்படுகொலை தொடர்பான அனைத்துலக குற்றவியல் விசாரணைக் குழுவுக்கு தலைமை தாங்கியவர் திருவாட்டி நவி பிள்ளை. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் தொடர்பான ஐக்கிய நாட்டு நிறுவன விசாரணை ஆணையத்தின் தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். கடந்த ஆண்டு காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக ஆணையம் முடிவு செய்தது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு அவதூறானது என்று கூறி இஸ்ரேல் நிராகரித்தது. அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் துப்பாக்கிச் சுட்டின் மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருப்பது பற்றி சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். தண்டனை நிறைவேற்றப்படுவதை இணையத்தில் நேரலையில் பார்க்கப் போவதில்லை என்றும் அவர் சொன்னார். அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் தளபதி நிடால் ஹசன் 2009 டெக்சஸ் படைத்தளத்தில் அவர் 13 வீரர்களை சுட்டுக் கொன்றார், 32 பேரை காயப்படுத்தினார். டிசம்பர் மாதம் திட்டமிட்டபடி மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா என்பது தெரியவில்லை என்று திரு வான்ஸ் கூறினார். துப்பாக்கிச் சோட்டின் மூலம் நிடால் ஹசனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்காவில் சுமார் 60 பிறகு இராணுவம் நிறைவேற்றும் முதல் மரண தண்டனையாக அது அமையும். இந்திய தலைநகர் புதுடில்லியில் போராட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை மும்முரமாய் தயாராகிறது. சுமார் 20,000 காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டுமென்று பல்வேறு தரப்பினரும் கோருகின்றனர். சீர்திருத்த நடவடிக்கையின் போது 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாய் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. ஆனால் இரண்டு தரப்புகளும் அதை மறுக்கின்றன. மாணவர்களும் எதிர்க்கட்சியினரும் நடத்தவிருக்கும் ஆர்ப்பாட்டம் சட்டவிரோதமானது, பொதுமக்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று காவல்துறை கேட்டுக்கொண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவு சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: என்றென்றும் நம் அனைவரின் நினைவுகளிலும் தென்னக கானக்கோயில் S. ஜானகி. மறைந்தும் வாழும் அந்த கானக்கோயிலின் பாடல்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 கேட்க மறவாதீர்கள்.
4: என்னென்னவோ ராகங்கள், எத்தனையோ தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடு.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ், புட்டின சட்டி, புட்டி இந்த அடுப்பு.
3: சுவையாகவும் சுலபமாகவும் சமைக்கணுமா?
5: காய்கறிய நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
3: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
7: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
3: ரவிஜி
7: சஜினி,
3: வணக்கம் சிங்கே,
7: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: On the villa party, girl, on duet.
0: Welcome on, Irithi. What are you doing?

0: எங்கும் வாழ்கிறார் ஜானகி.
1: எப்பவுமே பக்கத்துல தானே இருப்போம், நாங்க விட்டு இருந்ததே இல்ல. முழுசா திருடி விட்டேன்.
0: செந்தூர பூவாய் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எஸ் ஜானகி.
2: Good morning.
3: Good morning.

0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்னகையும் பூ.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
0: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
0: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
3: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
4: Akong, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீரியகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
2: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இணை இல்லா கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம் இணை இல்லா கொண்டாட்டம்.
5: மறக்காம கேளுங்க.
7: மறைந்தும் வாழ்கிறார்
5: தென்னக கான குயில்
7: எஸ் ஜானகி.

0: செய்தியா?
1: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வுட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வுட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன.

0: பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த
1: நினைவுகளை
2: முடிஞ்ச. I don't want to die, sir.
1: பாடுமிலா SP பாலசுப்ரமணியம்.

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்

0: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் exit 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
4: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
5: I want to go out and buy phone.
3: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
6: Hi darling, எப்படி இருக்கீங்க?
3: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
7: ஜூனியர்

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோகர் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
2: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
1: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
3: ஆதரவு
4: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: இன்றென்றும் நம் நினைவுகளில் பாடும் நிலா, SP பாலசுப்ரமணியம்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. வூட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து வரிசை BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: இருபதாவது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
0: மீடியா கபூலி 9:68 இல் ஹிந்தி பாடல்கள்.
2: You're listening to Hindi numbers on Only 968.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: You're listening to Hindi Numbers on MediaCorp Only 968.
4: MediaCorp Only 968. Hindi Paadalgal.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: Up next on Oli 968, we have Bengali hits.
2: வங்காள பாடல்களை ஒலியில் கேட்டு மகிழுங்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212. வாரத்தில் 7 நாட்களும்.
3: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
5: மலையாள பாடல்கள்.

0: கட்டுப்படி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
3: மலையாள பாடல்கள்.

0: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
1: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Media Corp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
2: குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனைச் சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனைச் சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேகாப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேகாப்பிடம் கேளுங்க. மீரேகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/readysetgrow.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயாலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயாலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுமட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயாலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14ஆம் தேதி இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: இதோ வந்துட்டோம்.
3: நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
2: கேட்டால் தருவோம் சுட சுட விருந்து.
3: போடப்பா
2: போட்டுருவோம்
3: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
2: அப்படி பாடக்கூடாது.
4: பாடவா உன் பாடலை.
2: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போவோமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
2: கேட்க தவறாதீங்க.
5: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.

0: இது ஒரு வித்தியாசமான இசைப்பயணம்.
1: இரவு என்ன பகலும் என்ன இசை மழை தூவட்டும்.
0: யுவன் சங்கர் ராஜா.

0: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: ஆனந்தம் ஆரம்பம்.
5: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
6: மட்டன் சிக்கா.
5: அது இல்லங்க,
7: கொஞ்சம்
5: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது.
7: அது மட்டுமா?
8: சொல் சொல் சொல் அன்பே நீ சொல்.
5: இன்று நம்ம சிவில் சர்வன்ட் என்கிற ஆங்கில

0: வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவசிவன் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகப்பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்களுக்கு சமைக்க தெரியாதா? அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
5: டேக் ஆனியன், கட்ட கட்ட பாப்பீஸ்,
4: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
6: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
7: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
8: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
9: ஏ ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போறா. ஏ ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொறா.
10: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

பாடல்கள் ஒரு சில நேரங்கள்ல ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உலகத்துல. ஒவ்வொரு நொடியும் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பரந்த பெரிய உலகத்துல நம்ம ஒரு சிறு ஜீவன் அப்படி இருக்கும் பொழுது, நாம் ஒரு சிறு மனிதனாக பிறருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அது நம்ம கையில தான் இருக்கு நேயர்களே. உலகம் எவ்வளவு பறந்து இருந்தாலும் கூட நமது வாழ்க்கை, நமது உலகம் என்பது நம்ம கைகுள்ள தான் இருக்குது. நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் நம் சிந்தனையோடு தான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் ஆல் இன் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு கட்டுப்பாடு மற்றும் மன வலிமை நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் நேயர்களே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை வைத்து நம்ம பிறருக்கு நிறைய அன்பை செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை நம்மளால காண முடியும். பிறர் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆமா, அந்த வரிசையில உங்களுக்காக நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நல்ல நல்ல பாடல்களை என்னால போட முடியும். அது மட்டும் இல்லாம சிறு சிறு தகவல்களை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். முதலாவதாக தமிழ் தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒளிவன் கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா சிவராம் படைத்துக் கொண்டிருக்கேன்.

0: நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நத்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்
1: நீரன.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எம்சிஐ நோக்கி செல்லும் ஏஒய் புவனா விஸ்தா வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் பிகேஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா? பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
4: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
4: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
5: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: ஜோஷி புரூஸ்.
1: நம்ம வந்து தமிழ் தகவல்களை பத்தி பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ் கலாச்சாரத்துல மட்டும் இல்ல மலையாள கலாச்சாரத்திலயும் தென்கிழக்கு ஆசியால இருக்கிற ஒரு சில நாடுகள் பின்பற்றும் கலாச்சாரத்துல வாழை இலையில சாப்பிடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம். அவ்வாறு இருக்கும் பொழுது அண்மையில நான் வாழை இலையில சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டுச்சு. சாப்பிட்டு முடித்தவுடன் சாப்பாடை சுத்தம் செய்ய வருபவர் என்கிட்ட வந்து, நீ இலைய அந்த பக்கம் மூடக்கூடாது, உன்னை நோக்கி மூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது உடனே என்னுடைய கைத்தொலைபேசியை எடுத்து கூகுள் பண்ண, எதற்கு வாழை இலையில சாப்பிடும் பொழுது நம்ம முடித்தவுடன் நம்மை நோக்கி அந்த இலைய மூட வேண்டும் அப்படின்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு மிகவும் நன்றாக இருந்தது, அடுத்த முறை கண்டிப்பாக வந்து நான் சாப்பிடணும் அப்படிங்கறத செய்கை மூலமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மை நோக்கி நம்ம அந்த வாழை இலைய மூடணும். நேர்களே, இதுவே ஒரு துக்க காரியத்திற்கு நம்ம சென்று விட்டு வருகிறோம் அப்படின்னா அதை நம்ம நம்மை நோக்கி மூடாமல் மறுபக்கம் மூட வேண்டும். நம்ம கலாச்சாரத்துல பாருங்களேன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நுணுக்கம், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தெளிவ மதியுரையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்றாங்க. இந்த ஒரு தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலமா என்கிட்ட தெரிவிக்கலாம். 9678 8 9 8 என்ற எனக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. நேர்களே, இது 9 8 8 கேட்டாலே பரவசம். சற்று நேரத்துல வாழை இலையில சாப்பிடுவதை பற்றி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் சொல்றேன். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க.
2: 9 8 8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எம்சிஐ நோக்கி செல்லும் ஏஒய் புவனா வெஸ்தா வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ புல்லன் சவனியூ 12 அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: பப்பாளி சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
5: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
4: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
8: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
9: ஒன்றரை மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
10: பாடல்களை கேளுங்கள், மறைந்து பரிசோகங்கள்.

0: 98.6 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வாழை இலையில சாப்பிடுவதை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை நான் படிச்சிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இப்பொழுது நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழை இலையில சாப்பிடும் பொழுது நம்ம வலது கை, அதாவது ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுவதனால உணவை பரிமாறும் பொழுது வலது பக்கத்துல இருந்துதான் பரிமாறுவாங்களாம். அது மட்டும் இல்லாம வலது பக்கம் முழுமையாக நிறைந்த பிறகுதான் இடது பக்கத்திற்கு போவாங்க. அந்த வாழை இலையில இருக்கும் பெரிய பகுதியை வலது பக்கம் விட்டுட்டு சிறிய பகுதிய இடது பக்கம் விடுவாங்க நம்ம தமிழர்கள் மற்றும் வாழை இலையில சாப்பிடும் பழக்கத்தை கொண்டவர்கள். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக வலது கை வலது பக்கம் தான் போகும். அவ்வாறு இருக்கும் பொழுது முதலாவதாக நம்ம உண்ணும் இனிப்பு மற்றும் சோறு இது அனைத்தையும் வலது பக்கம் தான் வைப்பாங்க நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான தமிழ் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒலிவன்பதாறு எட்டு கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும் கேட்டாலே பரவசம்.

0: வாகனம் ஒன்றுபடுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஜூரோங் டவுன் ஹால் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்றுபடுதாக இருக்கிறது. மிகவும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ ஜலான் பஹாயா மற்றும் மோல்மென் சாலை, இதற்கு இடைப்பட்ட சாலைகள் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
5: இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
6: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
7: வணக்கம்.
8: நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
8: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
9: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
8: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
10: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
9: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
8: ரஃபி நவீன் வழங்கும்
11: இரவினில்லாட்டம் இடையில்லா கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இடையில்லா கொண்டாட்டம்.
12: மறக்காம கேளுங்க.

0: முனிவன் மிதாரியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ்ல ஒரு சில வார்த்தைகளுக்கு நிறைய எழுத்துக்கள் இருக்கும், ஆனா ஒரு சில எழுத்துக்கள் மட்டுமே ஒரு வார்த்தைய கூறும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒற்றை சொல் எழுத்துக்கள் என்னென்ன, அந்த எழுத்துகளுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஐ என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஐ என்ற வார்த்தைக்கு பல பொருள்களை நம்மளால ஒரே ஒரு எழுத்துல சொல்ல முடியும். ஐ என்றால் வியப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ என்றால் உயர்வு, உரிமை, அதாவது ஓனர்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தலைவன் என்பவனையும் ஐ என்றுதான் அழைப்பாங்களா சங்க காலகட்டத்துல. இறைவன் இருக்காங்க இல்லையா, அவர்களையும் ஐ என்றுதான் அழைப்பார்கள். ஐயம், அதாவது ஏதாவது ஒரு சந்தேகம் அல்லது ஏதாவது ஒரு கேள்வி ஏற்பட்டா ஐ என்றுதான் அழைப்பார்கள். கடைசியாக நுண்மை என்ற ஒரு வார்த்தை, அதாவது சிறப்பான நுணுக்கங்களுடன் இருப்பத நுண்மை அப்படின்னு நம்ம அழைப்போம். அத ஐ என்றுதான் நம்ம சங்க காலகட்டத்துல எழுதியிருக்கோம். இந்த ஐ என்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன இல்லையா. அதனால இனிமே ஐயா அல்லது ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரணும் நேயர்களே. ஆமா, வடிவேலு அவர்கள் அவங்க பல நகைச்சுவைகள்ல ஐ அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்துதான் நகைச்சுவைகளை இயற்றியிருப்பாங்க, மக்களுக்கு சேர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, இந்த எழுத்தை கேட்கும் பொழுது இந்த அர்த்தங்கள் அனைத்தும் முடிந்த அளவுக்கு நமக்கு ஞாபகத்திற்கு வரணும். தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்துருங்க. இது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பொழுதாக இருக்கிறது துவாசை நோக்கி செல்லும் PIE ஜூரோங் டவுன் ஹால் சாலை. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பொழுதாக இருக்கிறது மிகவும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது SLA நோக்கி செல்லும் CTE ஜலான் பஹாயா மற்றும் மூமென் சாலை. இதற்கு இடைப்பட்ட சாலைகள் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: ஃபேமிலி தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வானொலி பக்கமாக இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக 6 மணி செய்திகள் வரவிருக்கின்றன. அதற்கு முன்பு தளபதி படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையில ஒரு பாடலை நம்ம கேட்கலாம். எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்ல கேட்டு மகிழுங்கள். இது 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: வணக்கம். மாலை மணி 6, மீடியகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பேகம். சிங்கப்பூர் இந்தோனேசியா காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சிகளில் உதவ தயாராயிருப்பதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். இந்தோனேசிய சுற்றுப்புற அமைச்சர் ஜம்பூர் ஹிதயாத்துடன் பேசி ஆதரவை வெளிப்படுத்தியிருப்பதாக திருவாட்டி ஃபு குறிப்பிட்டார். சிங்கப்பூரின் புகைமூட்ட பணிக்குழு தயார் நிலையில் இருப்பதாக நேற்றிரவு அறிவிக்கப்பட்டது. பணிக்குழு அடிக்கடி சந்திப்பதாகவும் நெருக்கடி கால திட்டங்களை வரைந்திருப்பதாகவும் அமைச்சர் ஃபு தெரிவித்தார். பள்ளிகள், வேலையிடங்கள், போக்குவரத்து, விளையாட்டு போன்றவை தொடர்பான ஆலோசனைகளை பணிக்குழு விடுத்துள்ளது. 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டினால் பள்ளிகளை மூடுவது பற்றி கல்வி அமைச்சு ஆலோசிக்கும் என்பதும் அதில் அடங்கும். குறியீடு 200 தாண்டும் போது N95 ரக முகக்கவசங்களை விநியோகிக்கும் திட்டம் நடப்புக்கு வரும் என்று திருவாட்டி ஃபு சொன்னார். போதுமான முகக்கவசங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் மனநலக் கழகம் அடுத்த ஆண்டு பெயர் மாற்றப்படவிருக்கிறது. சிங்கப்பூர் தேசிய மனநல நிலையம் என்று புதிய பெயர் சூட்டப்படும். தேசிய நிபுணத்துவ மருத்துவ நிலையமாகவும் மேம்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஒங் ஈகாங் கூறினார். மனநல ஆராய்ச்சிகளை வழிநடத்துவது, மருத்துவமனைகளுக்கு இடையே மனநல சிகிச்சைகளை ஒருங்கிணைப்பது, மனநலத்துறையின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்துவது போன்ற முக்கிய பணிகளில் புதிய நிலையம் கவனம் செலுத்தும். தற்போதுள்ள இடத்திலேயே மனநலக் கழகத்தை சீரமைத்து விரிவுபடுத்தும் பணி 2040 நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உட்லண்ட்ஸ் மருத்துவமனை, சாங்கி பொது மருத்துவமனை, அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை ஆகியனவும் அவற்றின் மனநல மருத்துவ ஆற்றலை மெருகேற்றவிருக்கின்றன. நாடு முழுவதும் மனநல சிகிச்சை வழங்கும் திறனை அதிகரிக்க அது உதவும். அங்மோக்கியோவில் NHG ஹெல்த் சென்டர் எனும் புதிய ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு சுகாதார நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு வட்டாரத்தில் நோய் தடுப்பை மையமாக கொண்டு செயல்படவிருக்கும் முதல் சுகாதார நிலையம் அது. மத்திய வடக்கு பகுதிகளில் உள்ளவர்கள் நோய் தடுப்பு சேவைகளை எளிதில் பெற நிலையம் உதவும். வீட்டுக்கு அருகிலேயே நிலையம் இருப்பதால் சரியான மருத்துவ உதவியை விரைவாக பெற முடியும். அங்மோக்கியோ நிபுணத்துவ நிலையத்தில் புதிய நிலையம் அமைந்திருக்கிறது. பரிசோதனைக்கு பிறகு சிலர் கூடுதல் சோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக அடுத்த சோதனைகளை குடியிருப்பு பகுதியின் சுகாதார நிலையத்திலேயே பெறலாம். மலக்குடல்வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், செவிப்புலன் சேவைகள், பயணத்துக்கான தடுப்பூசிகள் போன்றவை புதிய நிலையத்தில் வழங்கப்படும். நோயாளிகளுக்கான சிகிச்சையை ஒருங்கிணைக்க குடும்ப மருத்துவர்களுடனும் பலதுறை மருந்தகங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றுடனும் அது இணைந்து செயல்படும். சிங்கப்பூரில் பழைய மின் சாதனங்களை மறுபயனீடு செய்ய வசதியாக மின்கழிவு தொட்டிகள் மேலும் பல இடங்களில் வைக்கப்படவிருக்கின்றன. எல்பா கழிவு நிர்வாக நிறுவனம் புதிய 6 சோதனை நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. தீவு முழுவதும் உள்ள பிக் லாக்கர், SPX எக்ஸ்பிரஸ் இடங்களில் சுமார் 2000 புதிய மின்கழிவு தொட்டிகள் அமைக்கப்படும். பழைய மின்சாதனங்களை மறுபயனீடு செய்ய விரும்புவோர் எல்பா நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் அல்லது அதன் செயலியில் பதிவு செய்யலாம். ஒப்படைக்கப்பட்ட சாதனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் உள்ள தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாய் அளிக்கப்படும். அனைத்து பணிகளும் முறைப்படி நடந்து முடிந்ததை குறிக்க பயனீட்டாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். சிங்கப்பூரர்கள் தங்கள் சொந்த தகவல்கள் பாதுகாப்பாக நீக்கப்படும் என்று நம்பலாம் என நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சர் ஜனில் புதுச்சேரி தெரிவித்தார். சிங்கப்பூரில் ஃபார்முலா 1 கார் பந்தய உற்சாகம் மீண்டும் காணப்படுகிறது. இவ்வேளையில் மெரினா பே சாலை பந்தய தடத்தில் முன்னாள் சிங்கப்பூர் கார் பந்தய வீரர் சூர்யா பாலகிருஷ்ணன் தாம் கலந்து கொண்ட பந்தயத்தை இப்போதும் நினைத்து பார்க்கிறார். 2009 சிங்கப்பூர் கிராண்ட் பிரீயில் நடைபெற்ற ஃபார்முலா BMW பசிபிக் சீரீஸ் பந்தயத்தில் அவர் பங்கேற்றார்.
1: அப்போ சிங்கிள் சீட்டர்ஸில் 2 சாம்பியன்ஷிப் இருந்துச்சு, ஃபார்முலா BMW பெசிஃபிக் அண்ட் ஏஷியன் ஃபார்முலா ரெனோ. ஆனால் ஃபார்முலா BMW இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா அந்த பேர்னால் அண்ட் ஆல்சோ மற்ற ஊரில் அது ரேஸ் பண்ணுது ஏஷியாவில். அண்ட் ஆல்சோ சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாப்ஸ். நான் ஒரு சிங்கப்பூரியன், ஸோ சிங்கப்பூர் ஜிப்பில் ரேஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ சிங்கப்பூர் ஜிப்பில் ஓடினாலே ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அதில் நான் இறங்கிட்டு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ ஃபினிஷ் 11.
0: 15 வயதில் மலேசியாவில் கோகார்ட் பந்தயங்களில் கலந்து கொள்ள தொடங்கிய பாலா தமது கார்பந்தய அனுபவங்கள் பற்றி இன்றைய தொலைக்காட்சி செய்தியில் 8:30 பகிர்ந்து கொள்கிறார். இந்தியாவில் திட்டமிடப்பட்ட இடையர் போராட்டத்துக்கு முன்னதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே உள்ளிட்ட சிலரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலகக் கூறி அந்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. மும்பையிலிருந்து டெல்லி சென்ற திரு தீப்கே விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அதோடு சில அமைப்பு தலைவர்களும் தடுத்து வைக்கப்பட்டதாய் கூறப்படுகிறது. போராட்டத்துக்கு காவல்துறை ஏற்கனவே அனுமதி கொடுக்க மறுத்திருந்தது. ஆனால் போராட்டம் நடத்துவது தங்களின் அடிப்படை உரிமை என்று கட்சித் தலைவர்கள் கூறினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிந்திக்க வைக்கும், யாரையாவது பற்றி யோசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட பாடல்கள் என்னென்ன, அப்படிப்பட்ட தருணங்கள் என்னென்ன என்பது பற்றி மனசு விட்டு பேசும் அங்கம் தான் இந்த அங்கம், மறப்பதில்லை நெஞ்சே என்ற அங்கம். ஆமணியர்களே, டிக்டாக் லைவ்ல உங்களுக்கு பிடித்தமான தருணங்களை பற்றி நீங்க பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்கலாம். அதே நேரத்தில் புலனம் அதாவது வாட்ஸ்அப் மூலமாவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் மற்றும் தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒலிவன்பதார் ஏற்று கேட்டாலே பரவசம். இந்த அங்கத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு அருமையான பாடலை நான் எடுத்து வச்சிருக்கேன். இணைந்திருங்க, இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் உல்லாசம்.

0: விபத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ ஜலான்காயோ, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
4: டேக் ஆனியன்,
3: உங்களுக்காகவே 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு.

0: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. SLA நோக்கி செல்லும் TPE, KPE அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் SLA நோக்கி செல்லும் TPE ஜலான்காயோ அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்,
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
0: தோசை
8: என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
9: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
0: நீங்க ரெண்டு
5: பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

ஒளிவன்பதாரியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வரவிருக்கும் பாடல் என்னுடைய மனசை தொட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இளையராஜா அவர்களுடைய இசையில இளமை காலங்கள் படத்திலிருந்து வந்த பாடல், கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய குரலில். அவர் குரலை கேட்கும் பொழுதே அது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தனிப்பட்ட பாடல் இருக்கு இல்லையா, ஒரு சோகத்திலிருந்து வெளிவரும் பொழுது ஒரு நிம்மதி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு பாடல் தான் இந்த ஒரு பாடல். அண்மையில் இந்த வருஷம்தான் இந்த பாடல் வந்து நான் அடிக்கடி கேட்க ஆரம்பித்தேன். கேட்டதுலருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த ஒரு ஈரமான ரோஜாவி என்ற பாடல் நம்ம கேட்டோம். அதே நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன பாடல்கள் இது போன்ற ஒரு உணர்வை கொடுக்குது என்பதை பற்றியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9688 என்ற எனக்கு உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் நேயர்களே. இது கிருஷ்மிதாவுடன் மறப்பதில்லை நெஞ்சே.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ, கேபிஇ, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ, ஜலான்காயோ, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: நீங்க சமைச்சு அசத்த ரவா லட்டு எப்படி செய்யலான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளை ரவா 2 கப், சக்கரை 1.5 கப், ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி, பால் 1/2 கப், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, நெய், இவை தேவையான அளவு. இப்ப ரவா லட்டு எப்படி செய்யலான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சம் நெய்ய விட்டு முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் வறுத்து எடுத்துக் கொள்ளுங்க. அதே கடாயில கொஞ்சம் நெய்ய விட்டு வெள்ளை ரவைய நிறம் மாறும் வரை வறுத்துருங்க. அடுத்து தேவையான அளவு சர்க்கரைய நல்ல பொடியாக்கி அரைத்துக் கொள்ளுங்க. பொடியான சர்க்கரையுடன் வறுத்த ரவைய சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்க. அந்த அரைத்த வச்சுல ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த உலர்ந்த திராட்சை, நெய் கொஞ்சம் மற்றும் தேவையான அளவு பால் சேர்த்து கலந்து கொள்ளுங்க. இந்த கலவைய பதம் வரும் வரை கலந்து கொண்டு லட்டு லட்டா பிடிச்சு கொள்ளுங்க. சுவையான இனிப்பான ரவா லட்டு தயார். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.

ஒளிவன்பதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்ம என்னென்ன செய்யறோம், எப்படி இருக்கோம் என்பதை வழி நடத்துவதில் ஒரு பெரிய பங்கை ஆற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எனக்கு நிறைய இருக்கின்றார்கள். அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான, சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கிற ஒரு ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா அப்படின்ற ஒரு ஆசிரியர். என்னுடைய தொடக்க நிலை பள்ளியில இருந்து அவர்களை எனக்கு தெரியும். அவங்களை வந்து நாங்க தெரியாம பள்ளியில ஆசிரியர் அப்படின்னு அழைப்பதற்கு பதிலா அம்மா அப்படின்னு அழைத்திருவோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களை பார்த்த உடனே நம்ம வீட்டுல அம்மாக்களுடன் எவ்வாறு ஒரு சுதந்திர நிலையில இருக்குமோ அது போலதான் இருக்கும். அதனால இந்த ஒரு ஆசிரியருக்காக அடுத்த ஒரு பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன் மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா அவர்களுக்கு. மிகவும் நன்றி ஆசிரியர், உங்களால என்னால நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. அதனால அவர்களுக்காக அடுத்த பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன். இது ஒளிவன்பதார் 8 கேட்டாலே பரவசம்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20 ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள் 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 டோங்கில் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி

அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EB மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020.

0: வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
1: வணக்கம் சிங்கை,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரத்து மிகவும் நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE, துவாஸ் செக் பாயிண்ட் மற்றும் துவாஸ் வெஸ்ட் சாலை அதற்கு இடையிலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. வாகன மூட்டிகள் கவனமாக செல்லவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. மல்லி மல்லியா மல்லியா மல்லியா உங்க
1: அனுபவம்
2: பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
3: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் 1shop.sg.

0: வணக்கம். 7:07 மீடியா போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது அபிடா பீகம். புகை மூட்டம் காரணமாக பள்ளிகளை மூட வேண்டியிருந்தால் அல்லது முக்கிய தேர்வுகளை ஒத்திவைத்தால் அது குறித்த முடிவு முந்தைய நாள் 8 அளவில் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன்லி கூறியுள்ளார். காற்றை தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் பொருத்தப்பட்ட மூடிய இடங்களில் தற்போதைக்கு வகுப்புகளும் தேசிய தேர்வுகளும் தொடரும் என்று அமைச்சர் லீ சொன்னார். அடுத்த நாளுக்கான 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டும் என முன்னுரைக்கப்பட்டால் பள்ளிகளை மூடுவது, தேர்வுகளை ஒத்திவைப்பது குறித்து கல்வி அமைச்சு பரிசீலிக்கும். உடல் நலக்குறைவால் தேசிய தேர்வுகளை எழுத முடியாத மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் வழி சிறப்பு பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கலாம். சிங்கப்பூர் இந்தோனேசிய காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சிகளில் உதவ தயாராயிருப்பதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியுள்ளார். இந்தோனேசிய சுற்றுப்புற அமைச்சர் ஜம்பூர் ஹிதயாத்துடன் பேசி ஆதரவை வெளிப்படுத்தியிருப்பதாக திருவாட்டி ஃபு குறிப்பிட்டார். சிங்கப்பூரின் புகைமூட்ட பணிக்குழு தயார் நிலையில் இருப்பதாக நேற்றிரவு அறிவிக்கப்பட்டது. பணிக்குழு அடிக்கடி சந்திப்பதாகவும் நெருக்கடி கால திட்டங்களை வரைந்திருப்பதாகவும் அமைச்சர் ஃபு தெரிவித்தார். சிங்கப்பூர் மனநலக் கழகம் அடுத்த ஆண்டு பெயர் மாற்றப்படவிருக்கிறது. சிங்கப்பூர் தேசிய மனநல நிலையம் என்று புதிய பெயர் சூட்டப்படும். தேசிய நிபுணத்துவ மருத்துவ நிலையமாகவும் மேம்படுத்தப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஆங் ஈகாங் கூறினார். மனநல ஆராய்ச்சிகளை வழிநடத்துவது, மருத்துவமனைகளுக்கு இடையே மனநல சிகிச்சைகளை ஒருங்கிணைப்பது, அந்த துறையின் ஒட்டுமொத்த திறனை மேம்படுத்துவது போன்ற முக்கிய பணிகளில் புதிய நிலையம் கவனம் செலுத்தும். தற்போதுள்ள இடத்திலேயே மனநலக் கழகத்தை சீரமைத்து விரிவுபடுத்தும் பணி 2040 நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உட்லண்ட்ஸ் மருத்துவமனை, சாங்கி பொது மருத்துவமனை, அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை ஆகியனவும் அவற்றின் மனநல மருத்துவ ஆற்றலை மெருகேற்றவிருக்கின்றன. அங்மோக்கியோவில் NHG ஹெல்த் சென்டர் எனும் புதிய ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு சுகாதார நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. குடியிருப்பு வட்டாரத்தில் நோய் தடுப்பை மையமாக கொண்டு செயல்படவிருக்கும் முதல் சுகாதார நிலையம் அது. மத்திய வடக்கு பகுதிகளில் உள்ளவர்கள் நோய் தடுப்பு சேவைகளை எளிதில் பெற நிலையம் உதவும். வீட்டுக்கு அருகிலேயே நிலையம் இருப்பதால் சரியான மருத்துவ உதவியை விரைவாக பெற முடியும். அங்மோக்கியோ நிபுணத்துவ நிலையத்தில் புதிய நிலையம் அமைந்துள்ளது. பரிசோதனைக்கு பிறகு சிலர் கூடுதல் சோதனைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக அடுத்தடுத்த சோதனைகளை குடியிருப்பு பகுதியின் சுகாதார நிலையத்திலேயே பெறலாம். மலக்குடல்வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், செவிப்புலன் சேவைகள், பயணத்துக்கான தடுப்பூசிகள் போன்றவை புதிய நிலையத்தில் வழங்கப்படும். நோயாளிகளுக்கான சிகிச்சையை ஒருங்கிணைக்க குடும்ப மருத்துவர்களுடனும் பலதுறை மருந்தகங்கள், மருத்துவமனைகள் ஆகியவற்றுடனும் அது இணைந்து செயல்படும். சிங்கப்பூரில் பழைய மின்சாதனங்களை மறுபயனீடு செய்ய வசதியாக மின்கழிவு தொட்டிகள் மேலும் பல இடங்களில் வைக்கப்படவிருக்கின்றன. எல்பா கழிவு நிர்வாக நிறுவனம் புதிய 6 சோதனை நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. தீவு முழுவதும் உள்ள பிக் லாக்கர், SPX எக்ஸ்பிரஸ் இடங்களில் சுமார் 2000 புதிய மின்கழிவு தொட்டிகள் அமைக்கப்படும். பழைய மின்சாதனங்களை மறுபயனீடு செய்ய விரும்புவோர் எல்பா நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் அல்லது அதன் செயலியில் பதிவு செய்யலாம். ஒப்படைக்கப்பட்ட சாதனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் உள்ள தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாய் அளிக்கப்படும். அனைத்து பணிகளும் முறைப்படி நடந்து முடிந்ததை குறிக்க பயனீட்டாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். சிங்கப்பூரில் Formula 1 கார் பந்தய உற்சாகம் மீண்டும் காணப்படுகிறது. இவ்வேளையில் மரீனா பே சாலை பந்தய தடத்தில் முன்னாள் சிங்கப்பூர் கார் பந்தய வீரர் சூர்யா பாலகிருஷ்ணன் தாம் கலந்து கொண்ட பந்தயத்தை இப்போதும் நினைத்து பார்க்கிறார். 2009 சிங்கப்பூர் கிராண்ட் பிரீயில் நடந்த ஃபார்முலா BMW பசிபிக் சீரீஸ் பந்தயத்தில் அவர் பங்கேற்றார்.
1: அப்போ சிங்கிள் சீட்டர்ஸில் 2 சாம்பியன்ஷிப் இருந்துச்சு, ஃபார்முலா BMW பெசிஃபிக் அண்ட் ஏஷியன் ஃபார்முலா ரெனோ. ஆனால் ஃபார்முலா BMW இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா அந்த பேர்னால் அண்ட் ஆல்சோ மற்ற ஊரில் அது ரேஸ் பண்ணுது ஏஷியாவில். அண்ட் ஆல்சோ சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாப்ஸ். நான் ஒரு சிங்கப்பூரியன், ஸோ சிங்கப்பூர் ஜீப்பில் ரேஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ சிங்கப்பூர் ஜீப்பில் ஓடினாலே ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அதில் நான் இறங்கிட்டு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ ஃபினிஷ் 11.
0: 15 வயதில் மலேசியாவில் கோகார்ட் பந்தயங்களில் கலந்து கொள்ள தொடங்கிய பாலா தமது கார் பந்தய அனுபவங்கள் பற்றி இன்றைய தொலைக்காட்சி செய்தியில் 8:30 பகிர்ந்து கொள்கிறார். இந்தியாவில் திட்டமிடப்பட்ட இளையர் போராட்டத்துக்கு முன்னதாய் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே உள்ளிட்ட சிலரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக கூறி அந்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. மும்பையிலிருந்து டெல்லி சென்ற திரு தீப்கே விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாய் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அதோடு சில அமைப்பு தலைவர்களும் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போராட்டத்துக்கு காவல்துறை ஏற்கனவே அனுமதி கொடுக்க மறுத்திருந்தது. ஆனால் போராட்டம் நடத்துவது தங்களின் அடிப்படை உரிமை என்று கட்சித் தலைவர்கள் கூறினர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இணையத்துல இணைந்திருக்கிறோம். நேயர்களையும் மறப்பதில்லை நெஞ்சே என்ற அங்கத்துல நம்ம இணைந்திருந்தோம். டிக்டாக் லைவ் மற்றும் வாட்ஸ்அப் மூலமா ஒரு சிலர் என்னென்ன பாடல்கள் வேண்டும், ஏன் இந்த பாடல்கள் பிடிச்சிருக்கு என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டீங்க, அதற்கு மிகவும் நன்றி. இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள போறேன். 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் வானொலி பக்கமும் இணைந்திருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, MCA நோக்கி செல்லும் AY கிளெமண்டி சாலை. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது, மேலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. துவாஸை நோக்கி செல்லும் AY துவாஸ் செக் பாயிண்ட் மற்றும் துவாஸ் வெஸ்ட் சாலை, அதற்கு இடையிலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, MCA நோக்கி செல்லும் AY கிளெமண்டி சாலை. அதற்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
7: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
6: பலன் கிடைச்சா
7: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. போங்க mirekap.sg/ready set grow.

0: is a Singham dance.
1: Jansi beat
2: ஆதரவு
3: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேடு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி எண் இப்பொழுது 97 எண்ணிற்கும் 136 எண்ணிற்கும் இடைப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்க வெளியே எங்கேயாவது போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முகக்கவசங்களை கையில வச்சுக்கோங்க, இல்லைனா அணிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக முடிந்த அளவிற்கு தண்ணீரை அருந்திக் கொண்டே இருங்கள். இது கிருஷ்மிதா உடன் ஒளியின் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க.
5: ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சு இந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
6: வார இறுதி ஒலியில் உள்ள

0: கதை, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே
1: ஒரு சில உயிரினங்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது இது அறிவியல் படி, அதாவது ஜெனட்டிக்கலி மனிதர்கள் கிட்டதான் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ஜெனட்டிக்ஸ கொண்டிருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த காளான்கள்னா செடிகளை போல கொடிகளை போல. ஆனா என்ன ஒரு முக்கியமான ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளான்கள் மற்றும் ஃபங்காய் மனிதர்கள் கிட்டதான் ரொம்ப ஒரு ஜெனட்டிக் உறவை அதிக அளவுல வச்சிருக்கே தவிர செடிகள் கிட்ட இல்ல. நேயர்களே, இந்த இயற்கையிலேயே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இந்த ஒரு தகவலும் ஒன்று. உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் தோணுச்சு. பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து ஆட்டம் போட வைக்கும் ஒரு சில பாடல்களை கேட்கலாம். இது ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.

0: இன்பதாரி வீட்டில் இணைந்திருக்கிறோம். ஆமா நேர்களே, அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள். ஆமா, அந்த பாடல்கள் தான் வரவிருக்கின்றன. சற்று நேரத்திற்கு முன்பு மகான் படத்துல இருந்து வந்த இந்த பாடல் நம்ம கேட்டோம்.
1: சொன்ன சொல்ல காத்துட்ட
0: சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையில வந்த பாடலை நம்ம கேட்டு முடிச்சிட்டோம். ஆனா அடுத்து என்னென்ன பாடல்கள் வரவிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்களுடைய புலி படத்துல இருந்து உங்களுக்காக. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசையில வந்த பாடல். ஜாவேத் அலி மற்றும் பூஜா ஏவி அவர்கள் இந்த பாடல பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்து அனிருத் அவர்களுடைய இசையில விடாமுயற்சி படத்துல இருந்து, அஜித் அவர்கள் நடித்த படத்துல இருந்து இந்த பாடல் உங்களுக்காக ஆண்டனி தாசன் மற்றும் அனிருத் அவர்கள் கொண்டு வராங்க.

0: நேயர்களே, தாய்லாந்துல இருந்து யாராவது ஒலிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அனைவருக்கும் சவதிகா. இந்த பாடல் உங்களுக்காக வரவிருக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கின்றன. ஜூ குங் சர்க்கிள், ஜூ குங் கிரெஸ்ட், ஜூ குங் வே, அங்கே போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கின்றன. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிட்டியை நோக்கி செல்லும் ECP சாங்கி, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
5: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
4: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
8: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
9: I want to go out and buy food. Bring me downstairs.
8: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளி பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

இவருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: உங்களுக்காக ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த தகவல் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒன்று தான். என்ன தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, இந்த சாட் ஜிபிடில ஒரு 100 வார்த்தைக்குள்ள ஒரு குறுஞ்செய்தி அல்ல இமெயில நம்ம எழுதணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு தண்ணீர் புட்டிக்குள்ள இருக்கிற தண்ணீரை நம்ம அருந்துரோமா, அதாவது கன்சியூம் பண்றோமா. என்னமா பேசுற நீ, சாட் ஜிபிடில இமெயில் எழுதுறதுக்கும் தண்ணீருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க நான் சொல்றேன்.
1: என்ன,
0: இந்த டேட்டா சென்டர் இருக்கு இல்லையா, இந்த டேட்டா சென்டர்ல டைரக்ட் வாட்டர் பயன்படுத்தி அந்த சர்வர்ஸ் நம்ம பதம்படுத்துவோம், அதாவது கூல் டவுன் ஆக்குவோம். அதே நேரத்துல இந்த இன்டைரக்ட் வாட்டர் அப்படின்னு அழைப்போம். அந்த வாட்டரை பயன்படுத்தி மின்சாரத்தை நம்மளால உருவாக்க முடியும், அதாவது ஜெனரேட் பண்ண முடியும். அதனால நேர்களே, உங்களுக்கு தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த சாட் ஜிபிடில பயன்படுத்தாம நம்ம மூளையை பயன்படுத்தி ஒரு இமெயில, ஒரு குறுஞ்செய்திய, ஒரு கட்டுரைய நம்மளே எழுதலாம். ஏன்னா இந்த மின்னஞ்சலுக்காக இவ்வளவு தண்ணீரை நம்ம விரயமாக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லதான். அதனால அடுத்த வாட்டி நீங்க சாட் ஜிபிடியை பயன்படுத்தும் போது இதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. இது 96.8 கேட்டாலே பரவசம்.

0: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நகரத்தை நோக்கி செல்லும் ECP மரின் பரேட், அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தரத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
1: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
5: நல்ல ஒரு நிர்வனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
6: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
7: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
6: என்ன

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நகரத்தை நோக்கி செல்லும் ECP மரின் பரேட், அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றாம் தரத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள்.
1: சனிக்கிழமையோ 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா சிவராம்.

0: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and VWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: மீடியா கபூலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, only 968.
3: People on the phone.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: You know that thing must be 100 years old.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகைய தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
4: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
2: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 ஸ்ட்ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
7: ரஃபி நவீன்
8: தொடர்ந்து இணைந்திருங்க.
9: இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்போட இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்க போறோம்.
10: ஆமா,
9: என்ன தலைப்பு அது ரஃபி?
10: நவீன், அண்மையில இந்தியாவுக்கு போயிருக்கும் போது, இந்தியாவில், ஏன்னா இந்தியாவுக்கு போனா தமிழ்ல வந்து சில பேர் பேச மாட்டாங்க.
9: சரி, தமிழ்நாட்டிலேயே?
10: தமிழ்நாட்டில இல்ல, அதாவது தமிழ்நாட்டுல இப்ப வந்து நம்ம ஆட்டோவில் ஏறி உட்காரன்னு வச்சுங்க.
9: சரி,
10: அந்த ஆட்டோவில் வந்து அவர் வந்து கேட்கிற பணம் சில வேலைகளும் கொஞ்சம் அதிகமா கேட்பாருன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து நம்ம கிட்ட மலாயில பேசுவாங்க.
9: சரி,
10: இது வந்து எனக்கு நடந்தது. மலாயில வந்து அவங்க சொல்றாங்க, திரும்பிட்டு அவர் பேசினாரு. சொன்னாரு, என்ன 10 வருஷமா மலேசியால வேலை செஞ்சிருக்க
9: அப்படின்னு. அவர் உங்களை விட நல்லா பேசுவாரு சொல்லுங்க.
10: அதுக்கப்புறம் அவர்கிட்ட, ஆக நாங்க பேசுறது எல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சா? ஆமா, நல்லா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நீங்க மலேசியாவா அப்படின்னு கேட்டாரு. இல்லங்க, நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா சிங்கப்பூரும் மலேசியா மாதிரி நல்ல மலாய் தெரிந்த ஒரு நாடுதான். எனவே அங்க ரெண்டு இடத்துலயும் நம்ம பேசுவோம். ஆமா ஆமா, எனக்கு தெரியும், நீங்க கூட சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஒரு மாதிரி
9: புரிஞ்சிருக்கும். 9678 968.

கொண்டாடுங்க.

0: பொருட்களை நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: ரஃபி நவீன் தொடர்ந்து இணைந்திருங்க.
3: இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு பாஷை புரிய கூடாதுங்கிறதுக்காக நமக்கு தெரிந்த ஒரு பாஷையில நம்ம பேசுறோம். அது அவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா அவருக்கு தெரியுமா தெரியாதா பெரும்பாலான நேரங்களில் தெரியறது இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயமே மாறி அவர் திரும்பி நம்ம கிட்ட நம்ம பேசுற பாஷையே நம்ம கிட்ட பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா?
4: நீங்க அவருக்கு கதை சொல்லியிருக்காங்க ரஃபி, அந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய கதை என்னன்னா, ஒரு முறை அவங்களும் அவங்களுக்கு தோழியும் டாக்ஸில போயிருக்காங்க.
3: சரி,
4: வாடகை உந்துல போய் அவங்களுடைய ஓட்டுநர் வந்து பாக்குறதுக்கு சீனர் மாதிரியும் மலாய்க்காரர் மாதிரியும் இருந்திருக்காரு, பேர் கூட அப்படிதான் இருந்திருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சரி அந்த நேரத்துல அவர் வந்து சரியா ஓட்டலன்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா ஓட்டிருக்காரு, வெட்டி வெட்டி போயிருக்காரு. அந்த ஒரு நேரத்துல குரங்கு எப்படி ஓட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரு. குரங்கு எப்படி ஓட்டிருக்கு அப்படின்னு பாருங்க சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணுமே சொல்ல அவருக்கு, அவர் மாதிரி அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓடினாருன்னு நினைக்கிறேன். கடைசியா போய் சேரும் போதுதான் நீங்க சொன்னதுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க.
3: இறங்கும் போது
4: இறங்கு, அப்ப அதாவது நம்ம தேங்க்யூ சொல்லி நம்ம இறங்குவோம்ல ஒரு கடுப்போட, சரி வந்து சேர்ந்துட்டோம், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சு அப்படி தமிழ்ல வந்து ஏதோ பதில் சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் தெலுங்கா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம குரங்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்க கூடாது.
3: நடந்திருக்கலாம். இன்னொரு சம்பவம் இருக்கு, வனஜா வந்து ஒன்னு சொல்லிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பிறகு நம்ம கேட்போம்.

0: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.
1: கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி ஆங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakap.com.sg.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
4: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
4: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும். ரஃபி,
3: நவீன்,
4: வார இறுதி ஒலியில் உல்லாசம்,
3: தொடர்ந்து இணைந்திருங்க.
6: வனஜா, அவங்களுடைய முழுமையான பேர் வனஜா சுந்தரேசன்.
7: ஆமா, அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதே மாதிரிதான் புரியக்கூடாதுன்னு அவங்க பேசினாங்களா?
6: சரி,
7: அதுவும் ஒரு துணி கடையில. அவன் எடுத்து காட்டுறத பாரு, அவன் மூஞ்ச மாதிரியே காட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க அப்படிதான் எழுதி இருக்கிறாங்க.
6: ஏன்
7: இந்த மாதிரி எல்லாம் பேசுற, ஐயோ அப்படி சொல்லும் போது அவருக்கு புரியும், எனக்கு பயம் ஏற்படும்.
6: இப்ப இந்த இந்திய கடைன்னா கண்டிப்பா அவங்க தமிழ் தெரிஞ்சிருக்கும். ரவி, என்ன கிடையாது
7: இது? இல்ல, இந்திய கடை கிடையாது. அப்ப அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறாங்க.
6: சொன்னதானே
7: அவர் சொன்னாரா, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க வெளியாகும்னிப்பு ரெண்டு வாட்டி மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன்.

0: அவங்க ஒரு மன்னிப்பா கூடுதலா வாங்கிருக்கணும்,
1: பொருட்களதான் வாங்கிருக்கணும். அதுக்குன்னு வந்து அவங்க எல்லா காசையும் கொடுத்துட்டு வர முடியுமா என்ன?
0: இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா, பேர் பார்வதி, அவங்களோட வீட்டுக்கு பணிப்பெண்ணை எடுக்கும் போது என்றைக்குமே ஒரு இந்திரரை அவங்க எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால்தான் ரஃபி, ஏன்னா ஏதாச்சும் அவங்க அவங்க பின்னாடி பேசணும், அவங்களுக்கு புரியாம பேசணும்னா வேற ஒரு மொழிக்காரர்களா இருந்தாங்க ஒழியதான் அவங்க இந்த மாதிரி பேச முடியும். ஆக இந்தோனேசியா, மியான்மர், எந்த ஒரு நாடா இருக்கணும், பிலிப்பீன்ஸ் கூட பரவாயில்ல, தமிழ்ல பேசும்போது அவங்க புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பணிப்பெண்களை எடுப்பாங்க.
1: அடுத்த கேள்வி, என்னோட கேள்வி, இது வந்து அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது பேசுறோம், ஏன் அவங்களுக்கு புரிய கூடாது, ஏன் அதை பத்தி நம்ம பேசுவோம்.
2: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
3: அக்கரகில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவன் இக்கரவரும் அக்கரகில நெஞ்ச அவன
2: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
4: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
5: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய பூரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
2: வார இறுதி.

0: ரவி நவீன் வார இறுதி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: ஏன் மறைமுகமா பேசணும்? ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேற ஒரு பாஷையில பேசுறது. அவருக்கு தெரியாது, அவரு தெரியாது, நம்ம தான் நினைச்சுக்கிறோம். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியாது இல்ல, நம்மளே நினைச்சுக்கிறோம்ல.
2: ஆனா தெரிஞ்ச என்ன ஆகுறது அப்படின்னா, நம்ம கடந்த ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். பனிப்பெண்களை எடுக்கும் போது இந்த பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக மியான்மர், இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் இந்த மாதிரி தமிழ் தெரியாத நபர்களை மட்டும்தான் எடுப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் புது கண்டுபிடிக்க முடியும், அவங்களை புண்படுத்தாம இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: அதாவது அவங்களை குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சோம்னா நம்ம இதை செய்ய மாட்டோம்ல. சரி, அது ஒண்ணு. ஆனா இப்படியெல்லாம் நம்ம பேசினாலும் கூட சில வேளைகள்ல சில அந்தரங்க விஷயங்கள்லாம் இருக்கும், வீட்டுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய அந்த பிரைவசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பிரைவேட் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி நம்ம வந்து தனிப்பட்ட விஷயங்களை பேசும்போது நிச்சயமா அவர் வந்து அங்க இருக்க கூடாது. ஆனா சில வேளைகள் எந்திரிச்சு போவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
2: ஆமா, அதுக்குதான் ரொம்ப நாள் அந்த வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கே அந்த மொழி கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். திட்டுறாங்கன்னா ஓ அவங்க தெரிஞ்சிடும், இல்லாட்டி புகழ்ந்து பேசுறாங்கன்னா அதுவும்
1: தெரிஞ்சிடும்.
2: ஆக நம்ம வந்து எப்போதுமே சூதானமா இருக்கணும், எது எப்படியோ எப்போதுமே நம்ம வந்து தவறா பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது.
1: ஆமா, அவங்கள ஒரு குடும்பத்துல ஒருத்தர நினைச்சீங்கன்னா அவங்கள மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லையே, அதை வச்சுக்கிட்டு பேசக்கூடியதுன்னா பேசுங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இல்லாத போது பேசுங்க, அவ்வளவுதான்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
6: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
7: ஏன் மல்லே கோவச்சவ

0: ரவி நவீன் ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: 9 மணி வாக்கில் நம்ம வந்து எதை விட தொடங்கணும்னா, ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு பாஷை தெரியக்கூடாது, விஷயம் தெரியக்கூடாதுன்னு நம்மளே சொந்தமா ஏதாவது ஒண்ணு பேசுறது நமக்குள்ளேயே. கடைசியில திரும்பி பார்க்கும்போது அவர் நம்மளே பாத்துக்கிட்டு இருப்பாரு, நீங்க பேசுனது எனக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லும் போது, அஜோ ஜோ உங்களுக்கும் தமிழ் தெரியுமா அப்படின்னு நம்ம எத்தனை பேரை பார்த்து ஏமாந்துருமோ.
2: ஆமா, அதுல வந்து ஒரு நியர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. கலை வாங்க கேப்போம்.
3: மாலை வணக்கம். மாலை வணக்கம். அருமையான தலைப்பு பேசிட்டு இருக்கிறீங்க.
1: சரி,
3: எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. மலக்கால வந்து ஜங்க ஸ்ட்ரீட்ல வந்து அந்த த்ரீ ஷோ சவாரி பண்ணுவாங்கல்ல, அந்த பேச்சா சவாரி இருக்குல்ல, அதுல வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு பக்கத்து பேச்சால வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் உட்கார்றாரு. அப்ப அந்த அந்த அது ஓட்டுறவங்க வந்து லோக்கல்ஸ், அங்க மலேசியால மலாய்க்காரவங்க. அப்ப என்னுடைய பேச்சாக்காரர் வந்து அவங்களை கேக்குறாங்க, இன்னைக்கு சவாரி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ஏ பரு டப்பா நீ அம்பே இனி பெறுவாங்க நீ கிண்ண பிக்கி ஜல்லா அப்படின்றாரு. அதாவது பெறுவாங்கன்னா கரடி. அவருக்கு புரிஞ்சிருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு காசு கேட்கும் போது சீப்ருவாங்க தண்டுவே நான் பயா அப்படின்ட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் பிரச்சனையாயி அதுக்கப்புறம் அவங்க காசு கட்டிட்டு போனாங்க. அதனால யாருக்கு எந்த பாஷை தெரியும்னு நமக்கு தெரியாது பாருங்க.
1: நன்றி. சில வேளைகள்ல நம்ம எதை வச்சு முடிவு எடுக்கிறோம்னு எனக்கு தெரியல.
2: முதல்ல குரங்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்ப வந்து கரடி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யாருமே தயவு செஞ்சு பேசாதீங்க மக்களே.
1: ஆமா, நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு, அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே தெரிந்த பாஷை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க.

0: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது
2: ஜாக் சலாம் இந்தியா.
1: ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுமைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒரே ஒரு ஆரியட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: ரஃபி நவீன் வாரியடி ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த மொழி அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் ரஃபி இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த வட்டாரத்துல மட்டும் சேராது, ஏன் நெதர்லாண்ட்ஸ்ல கூட நடக்கலாம். அததான் இப்ப மீரா சொல்ல போறாங்க, வாங்க கேப்போம்.
1: வணக்கம், என் பேர் மீரா.
2: சொல்லுங்க மீரா.
1: நான் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து இருக்கேன். நான் ஒரு வாட்டி ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து பஸ் எடுக்கும் போது ஒரு இந்தோனேஷியன் பக்கத்துல போய் நான் உட்கார்ந்தேன்.
2: சரி,
1: அந்த இந்தோனேஷியன் வந்து அவங்க பாசையில கேக்குறாங்க, இவ்வளவு இடம் இருக்கு, ஏன் என் பக்கத்துல மட்டும் உட்கார்ந்து உட்காரணும்ட்டு. நான் கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட காமிச்சுக்கல, எனக்கு இந்தோனேஷியன் பாச தெரியும்ட்டு. அந்த பொண்ணு சொல்லிட்டே போகுது, இவ்வளவு இடம் இருக்கு, எங்க போய் உட்காரலாம், இங்க போய் உட்காரலாம், ஏன் இங்க உட்காரணும் அப்படின்னு கத்திக்கிட்டே வருது கடைசி வரைக்கும் பஸ்ல. எனக்கு சிரிப்பு உறுப்பக்கிட்டு இருந்தாலும் நான் காட்டிக்கல, எனக்கு பாச தெரியும்ட்டு. கடைசி வரைக்கும் நான் அது பொண்ணு ஒண்ணும் சொல்லல,
2: ஒண்ணுமே சொல்லல, தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. நீங்க சொல்லி இருக்கணும், எனக்கு அங்கெல்லாம் உட்கார பிடிக்கல, இங்கதான் உட்கார பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க மலாய் மொழியிலேயே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட என்ன சிரிச்சு ஓ பலிஃபா.
0: சரி, இருந்தாலும் நான் கேட்கணும் ரஃபி, ஏன் அவங்க பக்கத்துல உட்கார்ந்தாங்க?
2: ஆமா,
0: இல்ல அவ்வளவு இடம் இருக்குன்னா ஏன் பக்கத்து உட்கார்ந்தாங்க?
2: சில வேலைகள்ல ஆசிரியர்கள் நம்மள மாதிரி இருக்கிறாங்க பாக்குறதுக்கு, அப்படி உட்காருவாங்கல்ல அந்த மாதிரி.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
3: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
4: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
3: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
2: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

0: ரவி நவீன் ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: அடுத்து பிரதீபா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அவங்க பேரு பிரதீபாவா பார்த்திபாவா அப்படின்னு தெரியல, இங்க பார்த்திபா அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரதீபாவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தப்பா சொல்லியிருந்தேனா என்ன கொஞ்சம் நீங்க திருத்தலாம்.
2: ஹலோ வணக்கம் சார், ரஃபி சாருக்கும் நவீன் சார் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து ஆரம்பத்துல நிகழ்ச்சி கேட்டுன்னு தான் இருக்கிறேன். அதாவது வந்து அதாவது நமக்கு தெரிஞ்ச மொழியை வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தவறு. பொதுவா வந்து என்னை பத்தி தான் சொல்றேன். பொதுவா வந்து நான் பாண்டிச்சேரிக்கு போனாக்கா நான் வந்து வெறும் தமிழ் மட்டும்தான் நான் பேசுவேன். இப்போ அதுதான் நல்லது என்னுடைய பழக்கம். அதே சமயத்துல வந்து இப்பெல்லாம் பாண்டிச்சேரியெல்லாம் வந்து பிரெஞ்சு பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, மலையாளம், பல மொழியும் பலருக்கும் தெரியும். அதே சமயத்துல நீங்க பேசும்போது அதே அந்த ஒரு கடைக்கு போய் துணி கடைக்காரர்ன்னா, ஓ இவர் நமக்கு நல்ல விதமா துணி காட்டுறாரு, எப்படி நமக்கு நல்ல சேவை செய்யறாரு அப்படி நீங்க நல்ல விதமா பொதுவா பேசுனா அதை கேட்டு வந்து அவங்க மனசு சந்தோஷப்படும். அந்த மொழி தெரிஞ்சு இருந்தா அதே மொழி அவங்கள அதே மொழி தெரிஞ்சு நம்ம அவங்கள மனநோகம் அடி பேசினாக்கா அது எவ்வளவு கூடாத விஷயம் இல்லையா? அதனால மத்தவங்க மனசு நோகப்படுத்த கூடாது. இப்ப உங்க நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம்னா இனிமேட்டு வந்து அது மாதிரி பேசாம இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
3: நன்றி நன்றி.
1: முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வரல பாத்தீங்களா?
3: இல்ல முன்பு காலத்துல அவங்க 5 நிமிஷம் வரைக்கும் பேசினாங்க.
1: ஆமா,
3: அதுக்கப்புறம் கண்டிப்பா சொல்லிட்டோம், நீங்க பேசுறதா பேசுங்க, 2 நிமிஷத்துக்குள்ளார அதை வச்சுக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லணும்.
1: ஆமா, இப்ப 40 வினாடி வைத்திருக்கிறாங்க, இது நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆமா ஆமா.
1: ஓகே பிரதீபா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அவங்க சொன்னது ஒரு கருத்து கவனிச்சிங்களா?
3: ஆமா,
1: அதாவது நீங்க சொல்றதா இருந்துச்சுன்னா நல்லதா சொல்லுங்க, அவங்க மனசு புண்படாது. எதுக்கு தப்பு தப்பா பேசணும் நம்ம?
3: ஆமா ஆமா, எந்த மொழியா இருந்தாலுமே நல்லதையே நம்ம சொல்லுவோம்.

0: என்ன செய்தான் தொடர்ந்து இணைந்திருங்க.
1: சரி நேர்களே, விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது.
2: ஆமாம், இன்றைக்கி நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி தப்பாக அதுவும் பேசாதீங்க, அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ பேசாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். நவீன், இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும். சில வேளைகளில் இது நம்ம இந்தியர்கள் நம்ம மட்டும்தான் இப்படி செய்கிறோம் அப்படின்னு பலருக்கும் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது.
1: ஆமாம் ரஃபி, ஆமாம்,
2: நம்ம மட்டும்தான் இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராமல் இருக்கணும் அவங்களுக்கு. பாருங்கள், மற்றவங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் செய்கிறதில்லை, நீங்கள் வந்தால் மட்டும் தான் பாஷை மாற்றி பேசுகிறீங்க.
1: ஆமாம் ஆமாம், அதுவும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லும்போது பல இனம் பல மொழிகள் கொண்ட ஒரு நாடு.
2: ஆமாம்,
1: ஆக எப்போதுமே அதுக்கு தான் நம்ம ஆங்கிலத்தில் பேசுவோம். மற்ற இனத்தவர்கள் வந்தாங்கன்னா ஆங்கிலத்தில் பேசுவோம். எனக்கு ஞாபகம் இருக்கு ரஃபி, சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் என்னோட நண்பர் இருப்பார், தமிழர்கள் எல்லாமே நம்ம சேர்ந்து இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்ம கூட உட்காருவார், அவராக வரவர் உட்காருவார், நம்ம சும்மா பாட்டுக்கு நம்ம தமிழில் பேசுவோம். ஏ, நான் தான் வந்துட்டேன்ல ஆங்கிலத்தில் பேச அப்படி கொஞ்சம் அதட்டுவார் சின்ன வயசாக இருக்கும்போது. அதாவது நம்ம சொல்லுவோம், ஏன்னா அவங்க மொழியில் அவங்க சீனம் பேசும்போது நான் சொல்றது கிடையாது. ஆக இந்த மாதிரி நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது, அவங்க நம்மளை பற்றி தான் பேசுறாங்கன்னு நினைக்கக்கூடாது.
2: அவங்களுக்கு ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு.
1: அதே சமயத்தில் மற்றவங்க இருந்தால் அவங்களும் நம்ம சேர்த்துக்கணும் அந்த ஒரு உரையாடலில்.
2: ஆமா, என்னுடைய நண்பருக்கு வந்து சீன மொழி தெரியும். அவர் யாராவது பேசினாங்கன்னா அவர்
1: கண்டுபிடிச்சாரு.
2: ஆமா, அதனாலே பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எங்க இதுல வந்து நம்ம இந்தியர்கள் கூடி இருக்கிற இடத்துல யாராவது சீனர் மலாய் வந்தாங்கன்னா சேனல் 5.
1: ஆமா ஆமா, அதுதான் அதுதான்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 Hashtag Thrill Tales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சியை தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ உலகத்துக்குள்ள நுழைவோமா? இந்த பாகத்துல நாம தெரிஞ்சுக்க போறது ரொம்ப வினோதமான ஒரு அமானுஷ கதையை பற்றி. வில் ஓ த விஸ்ப் அப்படின்னு பரவலா அழைக்கப்படுற இந்த அமானுஷ சக்தி ஆசியாவில், ஐரோப்பாவில், வட அமெரிக்காவில் பல இடங்களில் உணரப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் இந்த அமானுஷ சக்தி போகாத இடமே இல்லை அப்படின்னும் ஒரு சில குறிப்புகள் சொல்லுது. பொதுவாக இந்த அமானுஷ சக்தி வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ரூபத்தில் செயல்படும், நகர்ந்து செல்லும் அப்படின்னு குறிப்புகளும் கதைகளும் சொல்லுது. அது என்ன வில் ஓ த விஸ்ப் அப்படின்னு கேட்கலாம். ஆரம்பத்தில் இது மேற்கத்திய நாடுகளில் உலா வந்த ஒரு அமானுஷ சக்தி அப்படின்னும், பொதுவாகவே மேற்கத்திய பகுதிகளில் இருளான சூழல் இருக்கும்போது இந்த சக்தி நடமாடும் அப்படின்னும் தகவல் சொல்லுது. குறிப்பிட்டு இடுகாடுகளில், சுடுகாடுகளில் இந்த சக்தி மிதந்து போகிறத பல பேரும் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சியே தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?

0: ஹலோ, என் பேர் வந்து சசி. இந்த கதையை வந்து நான் ஏன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நம்ம எல்லாரும் வந்து லைக் புதுசாக வீடு வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீடை பற்றி நல்லா லைக் தெரிஞ்சுட்டு அக்கம் பக்கத்தில் நம்ம வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடு வாங்கினா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்களும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து என்னோடய அப்பா அம்மா கூட வந்து தங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய ப்ரைவசி கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வீடு வாங்கணும், 35 வயசாகிடுச்சு அப்படின்னு நினச்சி ஐ வென் லுக்கிங் ஃபார் அ ஹவுஸ். அப்போ நிறைய வீடு பார்த்துருந்தேன், ஆனால் எதுவுமே வந்து எனக்கு லைக் பிடிக்கல, லைக் செட் ஆகலை. அது மட்டும் இல்லை, என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எந்த வீடு கிடைக்கல. அப்புறம் ரேண்டமாக ஒரு நாள் வந்து நான் பிளாக்கில் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏஜென்ட்டை நான் பார்த்தேன். அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார், லைக் வேர்த்து விறுவிறுத்து, அண்ட் தென் முகம்லாம் வந்து ரொம்ப சிவப்பாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் லைக் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆளை வந்து எப்படி ஆட்டி படைக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் அதனால் வந்து அவங்க எப்படிலாம் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அவர்கிட்ட போய் பேசினேன். அவர்கிட்ட போய் வந்து எப்படி இருக்கீங்க, ஐயோ ஓகே, இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு கேட்டேன். அவரும் வந்து யா ஆல் ஓகே அப்படின்னு சொன்னார். அப்புறம் நானும் சொன்னேன், எனி திங் யூ நீட் எனி ஹெல்ப், கேன் ஐ பை யூ அ ட்ரிங்க் அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவரும் வந்து இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் இந்த பக்கமாக நீ இருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டை விசிட் பண்ண வந்தேன். ஸோ லைக் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் வந்து சொன்னார், ஓ ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கே தெரியும்லாம், இப்போ எஸ்டேட்னா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு, அவங்க வந்து வீடு வாங்கிட்டியா வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அவர் கரெக்டாக என்கிட்ட அந்த கேள்வி கேட்டார், உனக்கு வீடு இருக்கா, வீடு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார், ஓகே ஓகே, எனக்கு இங்கே ஒரு வீடு இருக்குது இந்த பிளாக்ல, நீ வந்து பார்க்குறியா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னேன், ஷுவர், வை நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். அவருக்கும் வந்து கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நானும் அவர் அந்த வீட்டுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணேன்.
1: இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க.

0: முதல் இரவு 8 மணி வரை
1: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.
4: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
5: யாரது யாரது?
4: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
5: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
4: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சியே தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டில் கேளுங்க. தைரியம் இருந்தா நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?
6: Horror. Anguish. And terror are powerful words. But more than words, the chill language of living images shows that the mask of Satan is a picture of unparalleled emotion. It tells a tale of a strange, dark fascination set in a spine-chilling atmosphere of fear.
4: 1960 ஆண்டுல மாரியோ பவா என்ற நபரின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பிளாக் சண்டே. இது இத்தாலிய பயங்கர அமானுஷ்ய கதைகளை அடிப்படையாக கொண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு தகவல் சொல்லுது. குறிப்பாக இந்த கதையில் இளவரசி எஸ அவங்க ஒரு சூனியக்காரியின் வீழ்ச்சியால் வீழ்த்தப்படுறாங்க. ஆண்டுகள் கழித்து அவங்க மீண்டும் வருவாங்க. குறிப்பாக அவங்களுடைய அரண்மனையை தேடி வராங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இதுவரை நாம கேட்டது உங்க கதைகளை மட்டும்தான். இனிமே உலக கதைகளும் உண்டு.
1: ஐயோ, என்ன விட்டுடு ப்ளீஸ்.
0: தைரியம் இருந்தா இந்த நிகழ்ச்சிய தனியா ஒரு அறையில, அதுவும் இருட்டுல கேளுங்க. தைரியம் இருந்தா. நீங்க தயாரா? அமானுஷ்ய உலகத்துக்குள்ள நுழைவோமா?
2: என் பேரு சந்தோஷ். எனக்கு இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அப்போது என்எஸ் முடிச்சுட்டு லைக் ஃப்ரெஷ்ஷாக ஓஆடி பண்ணிட்டு காத்திருந்தேன் என்னுடைய இன்டர்ன்ஷிப்காக. உங்களுக்கே தெரியும், என்எஸ் வந்து நம்ம கடுமையாக பயிற்சிலாம் செய்வோம், அங்கே வந்து நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பாண்ட் உருவாகும் இல்லையா. ஸோ என்எஸ் முடிச்சிட்டோன்னா நம்மலாம் முடிவு பண்ணோம், ஒரு 5 பேர் இந்த மாதிரி, ஹே நம்ம ஒரு போஸ்ட் என்எஸ் ட்ரிப் போவோம், ஏன்னா நம்ம இன்டர்ன்ஷிப் ஆரம்பிக்க இன்னும் சில மாதம் இருக்குது, அது வரைக்கும் சும்மா ஒரு ஃபியூ வீக்ஸ் போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஸோ என்எஸ் எப்போ நான் ரொம்ப நல்லா செஞ்சதுனால எனக்கு நிறைய அந்த அவார்ட்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன், அப்பா அம்மா என்னை ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ நம்ம இந்த என்எஸ் ட்ரிப், போஸ்ட் என்எஸ் ட்ரிப் போகலான்னு முடிவெடுத்த கையோட எங்கே போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டில் ஒருத்தர் சொன்னார், ஏய் நம்ம ஆப்ரிக்கா போவோம், இன்னும் இந்த சஃபாரி மாதிரிலாம் இருக்கும்ல, ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கும், நம்ம தான் இப்போ வந்து காம்பேட் ட்ரெயின்ட் ஆச்சு, நம்ம எதுக்கு பயப்படணும், நல்லா தைரியமாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் கேட்கும்போது நல்ல யோசனையாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா அன்னைக்கு நோ அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி நான் அந்த கதையை சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா, நம்ம முடிவெடுத்த கையோட குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு போனோம். அது எங்கே நான் சொல்ல விரும்பலை, ஆப்ரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. ஸோ நம்ம போயிட்டோன்னே அங்கே ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ரிலாக்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம தங்கியிருந்த அந்த சஃபாரி ரிசார்ட்டும் ரொம்ப லைக் லக்ஸரியஸாக இருந்துச்சு, நல்லா ஆடம்பரமாக, நல்லா சொகுசாக, சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ராத்திரி என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த சஃபாரியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி உயரான சத்தம்லாம் கேட்டுச்சு. இதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். அதே நேரத்துல ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும். 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா, 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ ready set grow.

0: ரோட்டு முக்கல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
1: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
2: ஏய் ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏய் ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சோறா.
1: வார இறுதி ஒலியில்
3: சந்தோஷமா இருக்கணுமா, கல கல கலன்னு சிரிக்கணுமா? விமலா கொஞ்சம் சரிங்க.
4: வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது.
3: பாராட்டுகள் உங்களுக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு போல இருக்கு. பி ரிலையபிள் அப்படின்னு சொல்றாங்க விமலா. அதாவது மத்தவங்க உங்ககிட்ட உதவி கேட்க வரலாமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க யோசிக்க கூடாது. விமலா கிட்ட வந்தா நிச்சயம் எனக்கு உதவி செய்வாங்க. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறது. அந்த அது இல்ல, ஆனா உங்ககிட்ட வந்தா உதவி செய்வாங்க, புன்முறுவலோட அவங்க வந்து நல்ல மனசார எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க.
4: நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும்.
3: அந்த மாதிரி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்தா நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு சந்தோஷம் வரும் தானாகவே. அடுத்ததாக ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாரும் ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா அதற்கு தீர்வு காண்ற முதல் நபராக நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் நீங்க மகிழ்ச்சிகரமா இருப்பீங்கன்னு சொல்றீங்க.
4: நிறைவாக
3: வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களோட நிறைய நம்ம வந்து பழகணும், அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க.
4: இதெல்லாம் முன்னவே தெரிஞ்சிருந்தா
3: என்ன, முன்னவே தெரிஞ்சிருந்தா பக்கத்துல ஒரு சிஇஓ உட்கார்ந்து இருக்கேன் பாத்து கத்துக்கீங்க.
4: நீடிக்கப்பட அடுத்த சிஇஓ நீங்க
3: அப்படி சொல்லலையே.
4: பொதுவா சொன்னீங்களா?

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: செய்தி.
1: சிங்கப்பூர்ல ஃபார்முலா 1 கிராண்ட் பிரீ. எப்படி மேம்லாம் நீங்க ஜேபில எல்லாம் உங்களுடைய வாகனத்தை அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணி ஓட்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, தேடா வந்து சாலை போக்குவரத்து விதிமுறைகளை
1: அந்த பயம் எங்கடா, நீங்க ஆமான்னு சொல்வீங்களே, அப்படி உங்களை மாட்டி விட்டுலான்னு நினைச்சேன்.
2: உஷாரி உஷாரி.
1: சரி, ஃபார்முலா 1 கிராண்ட் பிரீ சிங்கப்பூர்ல மீண்டும் நடைபெறவிருக்கிறது. இந்த முறை இந்த வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மெரினா பே ஸ்ட்ரீட் சர்க்கிட்ல இது நடக்குது மேம்லா. அதற்கான பல ஏற்பாடுகள் சிங்கப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. நம்ம பொதுமக்களுக்கும் பலவிதமான நடவடிக்கைகளும் இப்போ ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ச்சர்ட் சாலையில ஆர்ச்சர்ட் பெடாக் கிராண்ட் பிரீ சீசன் சிங்கப்பூர் 2026 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது என்னன்னா, நீ ஆன் சிட்டி சிவிக் பிளாசா அப்படிங்கிற ஒரு பெரிய பேரங்காடி இருக்கு இல்லையா, இத மாலை 4 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணிக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த இடத்தையே இருட்டா மாத்தி, அந்த இடத்தையே அதாவது சுற்றி நம்ம வந்து கடைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கடைகள்ல மூடி விட்டு அந்த இடத்தையே அவங்க ஒரு சர்க்கிட்டா மாத்த போறாங்க. நம்ம பிள்ளைகள் இதுல கோகார்ட் அதாவது ட்ரிஃப்ட் செய்வதற்கு ஒரு பெரிய ஏற்பாடு நடத்திட்டு இருக்காங்க.
2: நல்லா இருக்கு.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம பெரியவர்களுக்கு ரேசிங் ஸ்டிமுலேட்டர்ஸ், அதாவது இப்ப அமர்ந்தபடி அவங்க ஒரு ரேசிங் வாகனத்துல அவங்க அமர்ந்து எப்படி அவங்க வாகனத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு ஒரு திரை இருக்கும், அதை விளையாடி அவங்க பார்க்கலாம்,
2: உடற்பயிற்சி கிடைக்கும் உங்களுக்கு.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம நியான் செஸ்ட் அப்படிங்கிற பீட் தி ஸ்ட்ரீட் செஸ் ஹஸ்லர் இந்த ஒரு போட்டி அங்கமும் நடைபெறவிருக்கிறது. டர்போ பிளே ஆர்கேட் அப்படின்னு பல விளையாட்டுகளை அவங்க ஏற்பாடு செய்யறாங்க.
2: தேங்கப்பா, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு நித்யா.
1: எப்ப இது நடக்குதுன்னா, அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஆர்ச்சர்ட் பெடாக் கிராண்ட் பிரீ சீசன் சிங்கப்பூர் 2026 இந்த நிகழ்ச்சி ஆர்ச்சர்ட் சாலைகள்ல நடக்கவிருக்கிறது. குறிப்பாக நியான் சிட்டி சிவிக் பிளாசாக்கு நீங்க மாலை 4 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் அங்க நீங்க சென்றீங்கன்னா இந்த விளையாட்டுகள்ல நீங்க ஈடுபடலாங்க.
2: அதிவேக வாகனத்துல ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் நல்ல அனுபவம் காத்துட்டு இருக்கு, தவறாம குடும்பத்தோட செல்லுங்க.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000+ மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc. உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
4: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை, வாழவில்லை.
3: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
5: சிங்கப்பூர்ல ஹலோவீன்
6: அப்படி தத்ரூபமா இருக்குல்ல. நாம வந்து வேஷம் போடவே தேவையில்லைங்கிறேன்.
7: நாம நீ என்ன ஸ்கூட்டி சேர்த்துக்க,
6: நீங்க ஒரு குட்டி பேய்ங்கிறது யாருக்கும்
7: கையில வந்து ஒரு கூடை மாதிரி வச்சிருப்பாங்க. பூசணிக்காவுடைய வடிவத்துல இருக்கு அந்த பம்கின், அது பேய் மாதிரி வெட்டி அந்த வடிவத்துல இருக்கணும் வைங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லும் போது மிட்டாய் எல்லாம் கொடுப்பாங்க. இது மேற்கத்திய நாடுகள்ல ஒரு வழக்கமாக இருக்கு. சிங்கப்பூர்லயும் பல வருஷமா அதை செஞ்சுக்கிட்டு வரோம்ல. அப்படிப்பட்ட பல இந்த மாதிரி ஹெச்டிவி தனியார் வீட்டு மனைகள் அருகே இந்த மாதிரி ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் அப்படிங்கறதுக்கான இந்த ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு செய்யறாங்க. வுட் க்ரோவ் வுட்லண்ட்ஸ், குறிப்பாக வெட்டன் எஸ்டேட் இந்த பகுதியில 31st அக்டோபர் மாதம் மாலை 6 மணியில இருந்து 9:30 வரைக்கும் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் நீங்க இலவசமாக செல்லலாம். எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை. என்னுடைய நண்பர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த வட்டாரத்துக்கு போறத நான் பார்த்திருக்கேன், காணொலிகள் பார்த்திருக்கேன். பிள்ளைகள்லாம் கியூட்டா இருப்பாங்க, குட்டி குட்டி பேய் மாதிரி இல்ல அவங்களுக்கு பிடித்த ஒரு
6: ஏதேனும்
7: மாதிரி ஆடை அணிவகுத்து. அது மட்டும் இல்லாம சில வீடுகள்ல அலங்காரத்தை நீங்க பாக்கணுமே, பயங்கரமா இருக்கும் விம்லா. அந்த தெருவே வேற மாதிரி இருக்கும்
6: பாருங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய சிங்கப்பூர் கிராண்ட் பிரி நடந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் ஹாலோவீன் நடந்துருக்கு. அப்படியே வண்ணமயமா இருக்கு சிங்கப்பூர்.
7: அக்டோபர் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுல தவறே இல்லை.

0: இது உங்க ஒலியோட அறியிட்டு
1: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி ஒன்பதாறு எட்டு உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: ஏன்

0: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பதால் எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டையும் நான் படித்த ஒரு அழகான ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு கவிதையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவு கடங்காத காதல், அளவு கடக்காத ஆசை, துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவை என்றும் அழகுதான் அப்படின்னு படித்தேன். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு ஒரு குறையாக தான் பார்ப்போம். அந்த அறிவு என்பதை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஒரு குறையாக தான் பார்ப்போம். அலங்காரம் இல்லாத முகம், கொஞ்சமாச்சும் உலகத்தை அலங்கரிக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். அளவு கடங்காத காதல், நம்ம யார்கிட்டையும் நம்ம மனசு முழுசாக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அளவு கடக்காத ஆசை, ஆசை என்பது பேராசையாக மாறுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அப்படிங்கும் போது அளவு கடக்காமல் ஆசையை வச்சுக்கணும். துன்பம் தராத இன்பம், துன்பம் தராத இன்பம் என்பது நமக்கு துன்பம் தராதது இல்லை, பிறருக்கு துன்பம் தராத ஒரு இன்பம். முன்னேற தூண்டும் அவமானம், அவமானம் கூட நல்லதாக அமைய முடியுமா அப்படின்னு இந்த கவிதையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
1: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த பத்து பாடல்களின் தொகுப்பு. இதோ ஆரம்பம் ஆயிடுச்சு உங்களுக்கான நேரம், ஒலியின் சிறந்த பத்து பாடல்கள் நிகழ்ச்சி. நீங்க வாக்களித்திருக்கும் பாடல்கள் என்னென்ன எடுத்து பிடிச்சிருக்க அப்படின்னு உங்களுக்காகவே நாங்க தொகுத்து வழங்க இருக்கின்றோம். பத்து பாடல்கள் காத்துட்டு இருக்குங்க.
2: பத்து பாடல்கள்ல ஒரு சில பாடல்களின் முன்னோட்டத்தை கேட்போமா?

0: நெஞ்சோரம்.
1: நிச்சயமா இந்த பாடுகளுக்கு நீங்க வாக்களிச்சிருந்தீங்க, என்ன எடுத்து பிடிச்சிருக்கு இந்த பாடுகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. 6 மணிக்கு மேல வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் இணைய போறோம். பற்றிச்சிட்டு வேற காத்துட்டு இருக்குங்க.
2: இப்ப வாங்க, நீங்க வாக்களிச்சிருக்கும் பாடல்கள்ல 10வது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடலை நாம கேட்க போறோம். 6 விடுகாட்டினர் தான் இந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க.
1: இந்த பாடல் இன்னும் புதுப்பிக்கணும் நித்யா, எல்லாருடைய மனசுல கொண்டு போய் சேர்க்கணும் நித்யா.
2: அதுக்கு முக்கியமான காரணம், எல்லாரும் 2 பாடல்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாரும் அங்க போயிட்டாங்க.
1: ஆத்தாடி,
2: ஆனா கவலைப்படாதீங்க, இது ஒரு நல்ல பாடல் தான். முக்கியமாக உள்ளூர் ரேப்பர் பாடகர் யங் ராஜா பாடியிருக்கும் பாடல்ல
1: இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் இந்த பாடலுக்கு வாக்களிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. இப்ப வாங்க 10வது நிலையை பிடித்திருக்கும் பாடல்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: ஒன்பதாம் இடத்தில்.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதால் எட்டு கேட்டாலை பரவசம் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. அடுத்து நாம உணவுகளுக்கு இடையே இருக்கிற உறவுகளை தான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது நீங்க சிங்கப்பூருக்கும் இந்தியாவிற்கும் இடையில பாத்தீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாடுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கு. அதுதான் இடியப்பம் மற்றும் புட்டுமயம். புட்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நம்ம வேற மாதிரி எடுத்துப்போம். ஆனா மலாயில நம்ம புட்டுமயம்னு சொல்லும் போது அது இடியாப்பத்தை தான் குறிக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இடியாப்பத்தை தேங்காய் பால் வைத்து சாப்பிட மாட்டாங்க, அதற்கு பதிலாக துருவன தேங்காவும் அதன் பிறகு குலாம் மிளகாய் எனப்படும் ஒரு சர்க்கரை வகையும் தான் பயன்படுத்துவாங்க. அப்படி நம்ம நமக்கு ரொம்ப பிடித்த பரோட்டாவை பார்ப்போம். பரோட்டா என்பது அது குறிப்பா அந்த லேயர் லேயரா இருக்கிற அந்த ஒரு வகை ரொட்டி சென்னை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சென்னை என்கிற வார்த்தை சென்னை என்பதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் இந்தியாவிற்கும் கிரேக்க நாட்டிற்கும் இடையில உள்ள தொடர்பை பார்த்தோம்னா அங்க சஜிக்கின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம தயிர் பச்சடி எப்படி இருக்குமோ அதே போல ஒரு அளவுல தான் அந்த சஜிக்கி என்பது தயாரிக்கப்படும். அதனுடைய தயாரிப்பு எப்படி இருக்கும்னா, தயிர், வெள்ளரிக்காய், பூண்டு மற்றும் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி செய்வாங்க. நம்ம தயிர் பச்சடியில வெள்ளரிக்காய், கடுகு, பச்சை மிளகாய் அதெல்லாம் பயன்படுத்துவோம். பாருங்களேன் ஒற்றுமைகளை, இதே மாதிரி நாமளும் ஒற்றுமையை நம்ம நண்பர்களோட சேர்ந்து நல்ல சாப்பாடை சாப்பிடுவோம்.

0: We're gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும்

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃபிளையர் ஒண்ண பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
0: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
2: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு 80.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சியில் தொகுதி வழங்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து நான் இணையதளத்தில் படித்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக தேவையான ஒரு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு 5 விஷயங்கள், அதிகம் சொல்லப்படுற 5 விஷயங்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதை பல பேர் ரொம்ப தாமதமாக உணர்ந்து பகிர்ந்துருக்கிறாங்க. அதில் ஒன்று, நான் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை, எனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமோ, அதற்கான தைரியத்தை வளர்த்துருக்கலாமோ அப்படின்னு உணர்ந்தேன். ஏன்னா நான் மற்றவங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். அந்த மாதிரி வாழ்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நேரத்தை என்னுடைய வேலையில் செலவிட்டுட்டேன், அதற்கு பதிலாக குடும்பத்தினரோடையும் எனக்கு பிடிச்சதை செய்கிறதுலையும் செலவிட்டுருக்கிறான். அந்த காசு எல்லாம் சம்பாரிச்சு இப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய மனசில் இருக்கிறத சொல்வதற்கான தைரியம் எனக்கு கிடைத்திருக்கலாம், அந்த தைரியத்தை நான் வளர்த்துருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. என்னுடைய நண்பர்களோடு நான் தொடர்பில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் நிறைய மகிழ்ச்சியை தந்திருக்கலாம், நிறைய விஷயங்களில் கோபப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் எதுலேயும் அமைதியாக இருந்து மகிழ்ச்சியாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, நிறைய வருடங்கள் இருக்குது வாழ்வதற்கு. அதை இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழ்வோம்.
4: Number 5.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுயினு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
3: நான் காமிடத்தில்
1: நம்ம

மனைவி திடீர்னு நிறுத்துங்க நிறுத்துங்க, கவனம் கவனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் என்னன்னு பார்த்தோம்னா, சாலையில ஒரு வாத்து கூட்டம் தாண்டிக்கிட்டு இருக்க சாலைய, அந்த சாலையை கடக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அழகு அந்த வாத்தோட குட்டிகள், இரண்டு பெரிய வாத்துகள் கடக்க முயற்சி செய்து அது வந்து கடக்கட்டும் அப்படின்னு இவரும் பொறுமையா போறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவர் நின்றுறாரு. ஏன் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் இறங்கி போய் அந்த வாத்துகள் சாலையுடைய மறுபக்கத்தையும் கடக்கணும் என்பதற்காக அவருடைய கையை நீட்டி கத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, இங்க பாருங்க இந்த பெரிய மனுஷனுங்க வந்து சாலையை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கையை நீட்டி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த வண்டிகளும் நிக்குது, ஆனா இந்த வாத்துகள் நவரவே மாட்டேங்குதா. அதனால இவரே அவருடைய கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை தள்ளி விடுறாரு, போங்க போங்க அப்படின்னு. அது கவனமா சாலையை கடந்துருச்சா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் நிம்மதியா வந்து வண்டியில ஏறுறாரு. நம்ம வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துக்கு இப்படி நின்று அவர் இவ்வளவு பெரிய விஷயம் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனா அவர் மனதார அந்த வாத்துகள் கவனமா கடக்க வேணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வாத்துகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஓட்டம் ரொம்ப வேகமா இருந்தாலும் நாமளும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை அழகாகும், மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் தான் ஞாபகம் வருது. இந்த வாரத்துல நான் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் கவனித்தேன். ஒன்னு வந்து, நம்ம பேருந்துல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மாணவியுடைய பையில இருந்து ஒரு பக்கம் சீட்ல மாட்டிக்கிச்சு, இருக்கையில மாட்டிக்கிச்சு. அப்போ ஒரு ஆடவர் உட்கார்ந்திருந்தவர் வந்து தூக்கி விட்டாரு. ஆனா அந்த மாணவி அதை கவனிக்க கூட இல்லை, ஒரு நன்றியும் சொல்லவில்லை. ஏன்னா அந்த மாணவிக்கு அது தெரியாது. அந்த நன்றியை கூட எதிர்பார்க்காம இந்த சின்ன விஷயத்த அவர் நேரம் எடுத்து, இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில தினமும் கை தொலைபேசிய பார்க்காம நம்மளை சுத்தி இருக்கிறத கவனிச்சோம்னா எவ்வளவு அழகான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாரத்துடைய ஆரம்பத்துல கூட நான் வந்து உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று இருந்தப்போ, நான் வெயிட் தூக்கிட்டு இருந்தப்போ என்னால் அது தூக்கவே முடியல. ஒரு வழியா தூக்கிட்டேன். எனக்கு ஏத்தாப்புல சில மாணவர்கள் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரால் அதை செய்யக்கூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நான் அவங்களுடைய வெயிட்டை பார்த்தா 200 கிலோ தூக்கிட்டு இருந்தாங்க. நான் 100 கிலோக்கே தவச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியும் அவங்க நேரத்தை எடுத்து அதை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி மற்றவங்களுடைய வாரத்தையே நம்ம சிறப்பாக்குவோம்.

0: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
0: ஒலி 968 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் போட்டது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: கேட்டாலே பரவசம்.
3: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து இந்த வாரத்துல நான் பார்த்த இன்னும் இரண்டு விஷயங்கள், அதுல ஒன்று என்னன்னா நான் ஒரு காட்சி பார்த்தேன். அதில் ஒன்று, ஒரு ஆடவர் தன்னுடைய வண்டியில் ஒரு பயணியை ஏற்றிக்கிட்டு போகிறாரு. அப்போ அந்த ஓட்டுநர் வந்து அந்த பயணிக்கிட்ட பேசும்போது அந்த பயணி கண்ணாடியை கழட்டி காட்டுறாரு, எனக்கு கண்ணு தெரியாது, கண் பார்வை இல்லை, இந்த கண்ணாடியை நான் எப்போதும் போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா என்னை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, நான் ரொம்ப அழகாக இருக்க மாட்டேன், என்னை பார்த்தா எனக்கே அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போவே அந்த ஓட்டுநருக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது, கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சிக்கிட்டே வராரு, பதில் ஒன்றும் சொல்லாமல் வராரு. அப்புறம் இந்த பயணி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் அமைதியாகிறாரா? அப்போ அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு, நீங்கள் ஏங்க அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன்னு கூப்பிட்றாரு, சீன மொழியில் அண்ணன்னு கூப்பிட்றாரு. அப்போது இந்த பயணி சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் உங்ககிட்டருந்து கேட்கும்போது, எனக்கு ஒரு வயசுலேயே பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த ஓட்டுநர் முழுசாகவே அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் அழுகுறாரு அப்படின்னு இந்த பயணி கேட்கும்போது, அண்ணன் நீங்கள் ஒரு வயசில் பார்வை போனதை நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் வருது. ஒரு வயசுல நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் வளர்ந்தப்ப நான் இவ்வளவு சந்தோஷமா வளர்ந்தேன், ஒரு வயசுல இருந்து இப்ப 48 வயசுங்கிறீங்க, இவ்வளவு வருடங்கள்ல எப்படிதான் இந்த பார்வை இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அப்ப அந்த பயணியும் இதை கேட்ட உடனே, நம்மளை நினைச்சு ஒருத்தவங்க இவ்வளவு மனம் வருந்துறாங்களே அப்படின்னு ஒரு மன நெகிழ்ச்சியில அவரும் அழுவ ஆரம்பிக்கிறாரு. இது ஏன் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா, ஒன்று இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம் பாருங்க, அந்த அளவுக்கு கவலைப்பட்டு அழுவுறாரு அந்த ஓட்டுநர். அதன் பிறகு இரண்டு ஆண்கள், ஆண்கள்னா அழக்கூடாது, நம்ம வந்து கம்பீரமா இருக்கணும் அது இதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ரொம்ப அழகான கம்பீரத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அழுவாம இருக்கிறது கம்பீரத்தோட வெளிப்பாடு இல்லைங்க, மற்றவங்களுக்காக மனம் நெகிழ்ந்து போய் கண்களில் தண்ணீர் வருது பாருங்க, அதுதான் அழகு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு காணொலி நான் பார்த்தேன், அதுல என்னன்னா ஒரு மாணவி தன்னுடைய விடுமுறை அப்ப தன்னுடைய தொழிற்கல்லூரிக்கு போய் அவங்களுடைய உணவங்காடியில வேலை செய்யற ஒரு பெரியவருக்கு ஒரு கேக் வாங்கிட்டு போய் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க கேக் வெட்டுறாங்க. அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியம், 6 மாசமா தான் தெரியும் இந்த மாணவிய, 1ஆம் வருடம் படிக்கிற மாணவி, எனக்கு இது வரைக்கும் 10 வருஷம் ஆகுது ஒருத்தவங்க கேக் வாங்கி வந்து வெட்டி, ஏன்னா கடைசியில நான் வந்து ஒரு திருப்பள்ளியில வேலை செஞ்சப்போ அங்க எனக்காக கேக் வெட்டினாங்க, அதன் பிறகு இப்பதான் நீதாமா வெட்டுற, என்னுடைய பிறந்த நாள் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நிகழ்ந்து போறாரு. இந்த மாணவி பள்ளி விடுமுறை அப்ப தன்னுடைய நண்பர்களோடு வெளியே போகலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா திரும்பி இந்த ஒரு நபருக்காக வந்து அந்த கேக் வெட்டி அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறாங்க பாருங்க, அதை விட அழகு வேற என்னங்க இருக்க முடியும்.

0: மலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க
0: கொட்டிட்டீங்க.
3: நீங்க அதிகமா சாப்பிடறத கட்டுப்படுத்தணும், ஆனா உங்களால ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே இல்லாம இருக்கவே முடியலையா? உங்களுக்கான ஒரு சின்ன குறிப்பு தான் இது. இது உணவு பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். தர்பூசணி பழத்தையும் வெள்ளரிக்காவையும் நம்ம எடுத்துப்போம். தர்பூசணியில 92 விழுக்காடு வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருக்கு. வெயில்ல அலைஞ்சிட்டு நீங்க வந்து ஏதாச்சும் சாப்பிடணும், ஏதாச்சும் குளிர்ந்து குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதையும் குடிச்சிடாதீங்க, சக்கரை இருக்கிற மாதிரி எதையும் குடிச்சிடாதீங்க. அதற்கு பதிலாக தர்பூசணி சாப்பிடுங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஏன்னா 100 கிராம் தர்பூசணியில வெறும் 30 கேலரி மட்டும்தான் இருக்கு. வயிறும் நிறைஞ்சிரும், அதே நேரத்துல நீங்க நல்லதா ஒரு விஷயமும் சாப்பிட்ருப்பீங்க. இதுல லைகோபீன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனால இதை பார்க்கறதுக்கு நல்ல சிவப்பா இருக்குமா, உங்களுடைய இதயத்திற்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நம்ம தர்பூசணியை விட ஒரு படி மேல போய் வெள்ளரிக்காவை பார்ப்போம். அதுல 96 விழுக்காட்டு நீர் சத்து இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப அதிகமா தண்ணீர் கொண்ட காய்கறிகள்ல இதுவும் ஒண்ணு. 100 கிராம் வெள்ளரிக்காய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 15 கேலரி மட்டும்தான் இருக்கு. தர்பூசணியை விட பாதியா கேலரி கம்மி. தர்பூசணியே கம்மி, இதுல இது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இதை நீங்க நாள் முழுக்க சாப்பிட்டாலும் உங்களுடைய டயட்டை ரொம்ப பாதிக்காது. அதே நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்ல நேயர்களே, வெள்ளரிக்காய் முக்கியமா ஃபைபர் நிறைய இருக்குது. ஃபைபர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரோட்டீன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபைபர் ரொம்ப முக்கியம். அதனால தர்பூசணி வெள்ளரிக்காய் போன்ற உணவெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய வயிறை சந்தோஷமா நிரப்பிக்குவோம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: டீயா போடு.
1: டீயாலே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இங்க இருக்கிற பறவைகளை பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா, அவங்களதான் சந்திக்க வந்திருக்கோம்.
5: வணக்கம் திவ்யா.
6: வணக்கம். We are nurses, servers, we are everything for our animals.
7: நம்மள நித்யா படைக்கிற டீ கடை பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்.
8: டீ போடு ஸ்ட்ராங்கா டீ போடு.
3: இப்படி எல்லாம ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆய்வகத்தில் பணிபுரியும் ஒரு விஞ்ஞானி தனது காதலியிடம் திருமண விருப்பத்தை வித்தியாசமா கேட்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. இதற்காக அவர் ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப் ஸ்லைடு தான் பயன்படுத்திருக்கிறாரு. வழக்கமான ஒரு புதிய மாதிரிய சாம்பிள ஆராய்வது போல அந்த ஸ்லைடில் மிக நுண்ணிய எழுத்துக்களால் மேரி மீ, என்னை திருமணம் செய்து கொள் என்று எழுதி மைக்ரோஸ்கோப்பின் கீழ் வைத்துள்ளார். அதை அறியாத அவருடைய காதலி ஏதோ ஒரு புதிய சாம்பிள் இருக்குது அப்படின்னு நினைத்து லென்ஸ் வழியாக பார்த்தபோது அதில் ஒளிந்திருந்த அந்த காதல் தூது அவளுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. அதை படிச்சுட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணுமே, உடனடியா அவரது காதலை ஏற்றுக்கொண்டாங்க. தங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு திறமையையும் தன்னுடைய காதலையும் இணைத்து ரொம்ப அழகா இந்த விஞ்ஞானி அவங்களுடைய காதலிக்கு தன்னுடைய காதலை சொல்லியிருக்காரு. இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு கேட்கறதுக்கு, அதனால உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஒரு அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
3: இப்ப நானக்கா எனக்கு ஒரு பிடிச்ச கதை இருக்கு. அது என்னன்னா சாக்கர் சூப்பர் ஸ்டார். இது ஒரு ஆங்கில கதை. இதுல என்ன கதை இருக்குன்னா, ஜேவியர் மரணோ என்ற புது மாணவன் பள்ளிக்கு வர முதல் நாளிலேயே கார்பந்து விளையாடி ப்ராப்ளம் ஆயிட்டான். எல்லாரும் அவனை சுத்திட்டே இருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் அவனுக்கே வேணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு கார்பந்து ஆட்டத்துல அந்த பந்தை யாருக்கிட்டே அனுப்பல. அதனால அவனோட கார்பந்து குழு உறுப்பினர்கள் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
4: அப்புறம்
3: ஒரு நாள் வந்து அவன் வந்து கார்பந்து ஆட்டத்துல அவன் வந்து கோல் பண்ண பந்த உதைக்க பார்த்தான். ஆனா வந்து அந்த பந்தை யாரோ எடுத்தாங்க அவங்க கிட்ட இருந்து. அதனால வந்து டமார்னு கீழே விழுந்தான் அந்த உதைக்க பார்க்கும் போது.
4: அந்த பந்த உதைக்க பார்க்கும் போது அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டனால அவனுக்கு தடுக்கி விட்டுருச்சு.
3: ஆமா,
4: தடுக்கி விட்டு விழுந்துட்டாரு.
3: ஆமா, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க,
4: பதிவு செஞ்சாங்க.
3: ஆமா, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த இணையதளத்துல அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் பள்ளியில இருந்த எல்லாரும் பார்க்கும் போது அடுத்த நாள் எல்லாரும் அவனை கேள்வி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
4: அடடி, அப்ப வந்து அவன் தன்னுடைய திமிர் அதிகமா இருந்தனால யாரு கூடயும் பகிர்ந்து விளையாடக்கூடாதுன்னு நினைச்சனால அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சான்.
3: ஆமா, பாவம், அவன் ரொம்ப வந்து போயிட்டான்.
4: ஆமா, யாருக்கா இருந்தாலும் இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை வரக்கூடாது. சரிதான். அதன் பிறகு என்ன நடந்துச்சு?
3: அதன் பிறகு அவனோட நண்பன் ஒருவன் அவன் கிட்ட இருந்து வந்து அவனை சமாதானப்படுத்தி அவனோட தவற்றை எடுத்து காட்டி அவனை நல்வழிப்படுத்தினான்.
4: இப்ப நீங்க இந்த கதையை என்கிட்ட சொல்லி மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறீங்கல்ல, அந்த மாதிரி நல்வழிப்படுத்திருக்கிறாரு.
3: ஆமா,
4: ரொம்ப நன்றி கதையை பகிர்ந்துகிட்டதுக்கு. இந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில?
3: செலவாட்டி நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்ப என் நண்பன் இருக்கான், அவன் வந்து இப்ப கார் பந்து எப்போதுமே விளையாடும் போது அவன் கிட்ட பந்த அனுப்பும் போது அவன் யாருக்கிட்டையும் தர மாட்டான் அந்த பந்த. அதனால நான் வந்து செலவாட்டி விளையாடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நபர்கள் இருக்காங்க வாழ்க்கையில. ரொம்ப நன்றி பகிர்ந்துகிட்டதுக்கு. அந்த மாதிரி நபரா நாம இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்.

பாடல்கள் ஒரு சில நேரங்கள்ல ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்று நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உலகத்துல. ஒவ்வொரு நொடியும் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பரந்த பெரிய உலகத்துல நம்ம ஒரு சிறு ஜீவன் அப்படி இருக்கும் பொழுது, நாம் ஒரு சிறு மனிதனாக பிறருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம், அது நம்ம கையில தான் இருக்கு நேயர்களே. உலகம் எவ்வளவு பறந்து இருந்தாலும் கூட நமது வாழ்க்கை, நமது உலகம் என்பது நம்ம கைகுள்ள தான் இருக்குது. நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் நம் சிந்தனையோடு தான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் ஆல் இன் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த ஒரு கட்டுப்பாடு மற்றும் மன வலிமை நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் நேயர்களே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையை வைத்து நம்ம பிறருக்கு நிறைய அன்பை செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்களை நம்மளால காண முடியும். வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆமா, அந்த வரிசையில உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நல்ல நல்ல பாடல்களை என்னால் போட முடியும். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு தகவல்களை 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். முதலாவதாக தமிழ் தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒளிவனுதார் 8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா சிவராம் படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
2: ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: சி ப்ரூஸ்.
1: நம்ம வந்து தமிழ் தகவல்களை பத்தி பேச போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தமிழ் கலாச்சாரத்துல மட்டும் இல்ல மலையாள கலாச்சாரத்திலயும் தென்கிழக்கு ஆசியால இருக்கிற ஒரு சில நாடுகள் பின்பற்றும் கலாச்சாரத்துல வாழை இலையில சாப்பிடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம். அவ்வாறு இருக்கும் பொழுது அண்மையில நான் வாழை இலையில சாப்பிடுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டுச்சு. சாப்பிட்டு முடித்தவுடன் சாப்பாடை சுத்தம் செய்ய வருபவர் என்கிட்ட வந்து, நீ இலைய அந்த பக்கம் மூடக்கூடாது, உன்னை நோக்கி மூட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது உடனே என்னுடைய கைத்தொலைபேசியை எடுத்து கூகுள் பண்ண, எதற்கு வாழை இலையில சாப்பிடும் பொழுது நம்ம முடித்தவுடன் நம்மை நோக்கி அந்த இலைய மூட வேண்டும் அப்படின்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு மிகவும் நன்றாக இருந்தது, அடுத்த முறை கண்டிப்பாக வந்து நான் சாப்பிடணும் அப்படிங்கறத செய்கை மூலமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மை நோக்கி நம்ம அந்த வாழை இலைய மூடணும். நேர்களே, இதுவே ஒரு துக்க காரியத்திற்கு நம்ம சென்று விட்டு வருகிறோம் அப்படின்னா அதை நம்ம நம்மை நோக்கி மூடாமல் மறுபக்கம் மூட வேண்டும். நம்ம கலாச்சாரத்துல பாருங்களேன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நுணுக்கம், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தெளிவ மதியுரையாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்றாங்க. இந்த ஒரு தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலமா என்கிட்ட தெரிவிக்கலாம். 9678 8968 என்று எனக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. நேயர்களே, இது 9968 கேட்டாலே பரவசம். இன்னும் சற்று நேரத்துல வாழை இலையில சாப்பிடுவதை பற்றி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நான் சொல்றேன். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க.

0: எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
1: நடக்கும்
0: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா காபோலி 96.8

0: ஒலிவன் பத ஆறு எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வாழை இலையில சாப்பிடுவதை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை நான் படிச்சிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை இப்பொழுது நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழை இலையில சாப்பிடும் பொழுது நம்ம வலது கை அதாவது ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுவதனால உணவை பரிமாறும் பொழுது வலது பக்கத்துல இருந்துதான் பரிமாறுவாங்களாம். அது மட்டும் இல்லாம வலது பக்கம் முழுமையாக நிறைந்த பிறகுதான் இடது பக்கத்திற்கு போவாங்க. அந்த வாழை இலையில இருக்கும் பெரிய பகுதியை வலது பக்கம் விட்டுட்டு சிறிய பகுதிய இடது பக்கம் விடுவாங்க நம்ம தமிழர்கள் மற்றும் வாழை இலையில சாப்பிடும் பழக்கத்தை கொண்டவர்கள். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே இதற்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக வலது கை வலது பக்கம் தான் போகும். அவ்வாறு இருக்கும் பொழுது முதலாவதாக நம்ம உண்ணும் இனிப்பு மற்றும் சோறு இது அனைத்தையும் வலது பக்கம் தான் வைப்பாங்க நேயர்களே. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க, உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான தமிழ் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது ஒலி 9:06 கேட்டாலி பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: விழியால் காதல் கடிதம் வண்ணச்சோலையில் மாலையில் பார்க்க

ஒலிவன் விதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தமிழ்ல ஒரு சில வார்த்தைகளுக்கு நிறைய எழுத்துகள் இருக்கும். ஆனா ஒரு சில எழுத்துகள் மட்டுமே ஒரு வார்த்தைய கூறும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒற்றை சொல் எழுத்துக்கள் என்னென்ன, அந்த எழுத்துகளுடைய அர்த்தம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஐ என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஐ என்ற வார்த்தைக்கு பல பொருள்களை நம்மளால ஒரே ஒரு எழுத்துல சொல்ல முடியும். ஐ என்றால் வியப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ என்றால் உயர்வு, உரிமை, அதாவது ஓனர்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தலைவன் என்பவனையும் ஐ என்றுதான் அழைப்பாங்களா சங்க காலகட்டத்துல. இறைவன் இருக்காங்க இல்லையா, அவர்களையும் ஐ என்றுதான் அழைப்பார்கள். ஐயம், அதாவது ஏதாவது ஒரு சந்தேகம் அல்லது ஏதாவது ஒரு கேள்வி ஏற்பட்டா ஐ என்றுதான் அழைப்பார்கள். கடைசியாக நுண்மை என்ற ஒரு வார்த்தை, அதாவது சிறப்பான நுணுக்கங்களுடன் இருப்பத நுண்மை அப்படின்னு நம்ம அழைப்போம். அத ஐ என்றுதான் நம்ம சங்க காலகட்டத்துல எழுதியிருக்கோம். இந்த ஐ என்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன இல்லையா. அதனால இனிமே ஐயா அல்லது ஐ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகள் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரணும் நேயர்களே. ஆமா, வடிவேலு அவர்கள் அவங்க பல நகைச்சுவைகள்ல ஐ அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்துதான் நகைச்சுவைகளை இயற்றியிருப்பாங்க, மக்களுக்கு சேர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, இந்த எழுத்தை கேட்கும் பொழுது இந்த அர்த்தங்கள் அனைத்தும் முடிந்த அளவுக்கு நமக்கு ஞாபகத்திற்கு வரணும். தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்துருங்க. இது 1968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

அவ்வாறு இருக்கும் பொழுது இது அறிவியல் படி, அதாவது ஜெனட்டிக்கலி மனிதர்கள் கிட்டதான் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு ஜெனட்டிக்ஸ கொண்டிருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த காளான்கள்னா செடிகளை போல கொடிகளை போல. ஆனா என்ன ஒரு முக்கியமான ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளான்கள் மற்றும் ஃபங்காய் மனிதர்கள் கிட்டதான் ரொம்ப ஒரு ஜெனட்டிக் உறவை அதிக அளவுல வச்சிருக்கே தவிர செடிகள் கிட்ட இல்ல. நேயர்களே, இந்த இயற்கையிலேயே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இந்த ஒரு தகவலும் ஒன்று உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் தோணுச்சு. பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து ஆட்டம் போட வைக்கும் ஒரு சில பாடல்களை கேட்கலாம். இது ஒலி 9:06 கேட்டாலே பரவசம்.

குறுஞ்செய்தி அல்ல இமெயில நம்ம எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தண்ணீர் புட்டிக்குள்ள இருக்கிற தண்ணீரை நம்ம அருந்துறோமா, அதாவது கன்சியூம் பண்றோமா, என்னமா பேசுற

0: கேட்டால் தருவோம்
1: சுட சுட விருந்தே
2: போடப்பா
1: போட்டுருவோம்
2: கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
3: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளை காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
4: சொந்த ஊர்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாகாப் ஒலி 968.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968. இன்றைய செவசியல் தொடக்கமாக நாதஸ்வர இசை ஒலியறவிருக்கின்றது. டாக்டர் நாமகிரி பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் வாசித்திருக்கும் ஸ்ரீ மகாகணபதி. ராகம் ஆபோகி, தாளம் ரூபகம். கேட்டு மகிழுங்கள்.

சேத்திசையில் அடுத்து உள்ளேறவிருக்கும் பாடல் ஈ காயத்ரி அவர்கள் வாசித்திருக்கும் நகுமோமோ கனலேனி. ராகம் ஆபேரி, தாளம் ஆதி.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக திருவேன்றம் ஆர் எஸ் மணி அவர்கள் பாடியிருக்கும் நவராத்திரி கிருதி ஒலியறவிருக்கின்றது. தேவி ஜெகஜனனி, ராகம் சங்கராபர்ணம், தாளம் ஆதி.

வகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்போலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 9 8. அழைக்க வேண்டிய எண் 6 6 9 1 1 9 8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போரா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. புகை மூட்டம் காரணமாக பள்ளிகளை மூட வேண்டியிருந்தால் அல்லது முக்கிய தேர்வுகளை ஒத்திவைத்தால் அது குறித்த முடிவு முந்தைய நாள் 8 AM அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ கூறியுள்ளார். அடுத்த நாளுக்கான 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டும் என முன்னுரைக்கப்பட்டால் பள்ளிகளை மூடுவது, தேர்வுகளை ஒத்திவைப்பது குறித்து கல்வி அமைச்சர் பரிசீலிக்கும். காற்றை தூய்மைப்படுத்தும் சாதனங்களை பொருத்தப்பட்ட மூடிய இடங்களில் தற்போதைக்கு வகுப்புகளும் தேசிய தேர்வுகளும் தொடரும் என்று அமைச்சர் லீ சொன்னார். உடல்நலக்குறைவால் தேசிய தேர்வுகளை எழுத முடியாத மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் வழி சிறப்பு பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கலாம். புகைமூட்டத்திலிருந்து நிவாரணம் தேவைப்படும் குடியிருப்பாளர்களுக்காக சிங்கப்பூரின் சில சமூக இடங்கள் திறந்துவிடப்படுகின்றன. நிலைமை இன்னும் மோசமடைந்து சமூக இடங்களை திறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதற்கு முன்பே இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. சூழ்நிலையை பொறுத்து அடித்தள அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று மக்கள் கழகம் கூறியுள்ளது. வம்புவில் புகைமூட்டத்திலிருந்து சற்று நிவாரணம் பெற குடியிருப்பாளர்களுக்கு ஏற்கனவே சில இடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மன்றத்தில் முழுமையாக குளிரூட்டப்பட்ட ஓரிடம் தினமும் காலை 10 AM முதல் 9 AM வரை திறந்திருக்கும். அருகிலுள்ள குடியிருப்பாளர் கட்டமைப்பு நிலையத்தில் ஊழியர்கள் இல்லாத நேரத்திலும் குடியிருப்பாளர்கள் ஸ்மார்ட் லாக் வசதியை கொண்டு உள்ளே செல்லலாம். மலேசியாவின் ஃபயர்ஃபிளை விமான நிறுவனம் கோலாலம்பூரில் உள்ள சுபாங்கிற்கும் சிங்கப்பூரின் செலேத்தார் விமான நிலையத்திற்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது. இதனால் நாளை வரை சுமார் 12 விமான சேவைகள் பாதிக்கப்படும். செலேத்தார் விமான நிலையத்தை பாதிக்கும் வானிலை, புகைமூட்டம் ஆகியவை அதற்கு காரணம் என்று நிறுவனம் சொன்னது. பாதிக்கப்பட்ட பயணிகளை தொடர்பு கொள்வதாக கூறிய நிறுவனம், சிங்கப்பூருக்கு வரும் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்களுக்கு அவர்கள் மாற்றப்படுவதாக சொன்னது. மாற்று விமானங்களில் பயணிக்க விரும்பாத பயணிகள் முழு கட்டணத்தை திரும்பப் பெறலாம். குடியிருப்பு வட்டார சமூக மன்றங்களில் அடிப்படை செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளன. அடுத்த மாதம் முதல் சமூக மன்றங்களில் எளிய AI பயிற்சி வகுப்புகளை மக்கள் கழகம் நடத்தவுள்ளது. அன்றாட தேவைகள், புகைப்படங்களை மெருகேற்றுவது, பயணத் திட்டங்களை வகுப்பது போன்றவற்றுக்கு AI எப்படி பயன்படுத்தப்படலாம் என்பது கற்றுத்தரப்படும். மூத்தோர் இல்லத்தரசிகள் உட்பட 10,000 பேரை சென்றடைவது இலக்கு. ஒரு வகுப்புக்கான கட்டணம் 10 வெள்ளி. அடுத்த ஆண்டு அக்டோபர் வரை 30 விழுக்காட்டு கழிவுடன் 7 வள்ளி செலுத்தினால் போதும். சவுதி அரேபியாவின் கிங் கலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 பேர் மாண்டனர், 300 அதிகமானோர் காயமுற்றனர். தாக்குதலுக்கு ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து ரியாத்திலிருந்து அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. விமான நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சவுதி கிளர்ச்சி குழுவுக்கு எதிரான தாக்குதலில் சவுதி அரேபியாவுடன் வாஷிங்டன் இணையக்கூடும் என்று கூறியுள்ளார். சிங்கப்பூரின் மரீனா பே சாலை பந்தய தடத்தில் பந்தய காரை ஓட்டுவது உலகின் தலைசிறந்த வீரர்களுக்கே பெரும் சவால். அதில் ஓட்டிய சிங்கப்பூரர்கள் வெகு சிலரே. அவர்களில் ஒருவர் சூர்யா பாலகிருஷ்ணன். 2009 சிங்கப்பூர் கிராண்ட் பிரீயில் நடைபெற்ற ஃபார்முலா BMW பசிபிக் சீரீஸ் பந்தயத்தில் அவர் பங்கேற்றார்.
1: அப்போ சிங்கிள் சீட்டர்ஸில் ரெண்டு சாம்பியன்ஷிப் இருந்துச்சு, ஃபார்முலா BMW பசிபிக் அண்ட் ஏஷியன் ஃபார்முலா ரெனோ. ஆனால் ஃபார்முலா BMW இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா அந்த பேர்னால் அண்ட் ஆல்சோ மற்ற ஊரில் அதை ரேஸ் பண்ணுது ஏஷியாவில். அண்ட் ஆல்சோ சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாப்ஸ். நான் ஒரு சிங்கப்பூரியன், ஸோ சிங்கப்பூர் ஜீப்பில் ரேஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ சிங்கப்பூர் ஜீப்பில் ஓடினாலே ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ அதில் நான் இறங்கிட்டு நினைக்கிறேன், ஐ திங்க் ஐ ஃபினிஷ் 11.
0: அதிகமான வளைவுகள், தட்ப வெப்பநிலை ஆகியவற்றால் சிங்கப்பூர் பந்தய தடத்தில் சவால்கள் அதிகம் என்கிறார் சூர்யா. ஃபார்முலா ஒன் சிங்கப்பூர் கிராண்ட் பிரீயின் இரண்டாவது நாளில் F1 ஸ்பிரிண்ட் பந்தயம் முதல் முறையாக நடைபெற்றது. நேற்றிரவு ரெட்புல் அணியின் மெக்ஸ் வெஸ்டபன் இந்த பருவத்தின் கடைசி ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் வெற்றி பெற்றார். 22 கார்களில் 9 கார்கள் பந்தயத்திலிருந்து விபத்துக்குள்ளாகி வெளியேறின. பந்தயம் தொடங்குவதற்கு 10 நிமிடத்திற்கு முன் மழை பெய்தது. அதனால் ஓட்டுநர்கள் வெப்பம், புகைமூட்டம், ஈரமான பந்தய தடம் ஆகியவற்றை சமாளிக்க வேண்டியிருந்தது. ஃபெராரி அணியின் லூயிஸ் ஹேமில்டன் இரண்டாவது இடத்தையும் சார்ல்ஸ் லெக்லர் மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர். சிங்கப்பூர் F1 கிராண்ட் பிரீ இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும். அதில் தகுதி சுற்றில் முதல் இடம் பெற்றுள்ள வெர்ஸ்டப்பன் முன்னிலை ஓட்டுநராக களமிறங்குவார். அடுத்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. ஆர்சனல் லீட்ஸ் யுனைடெட் மோதிய ஆட்டத்தில் ஆர்சனல் அணி 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செல்சி போர்ன்மத் அணிகள் களமிறங்கிய ஆட்டம். செல்சி அணிக்கு வெற்றி. கோல் விவரம் 5-1. இப்ஸ்விச் டவுன் ஃபுல்ஹம் மோதிய ஆட்டத்தில் இப்ஸ்விச் அணி 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சண்டர்லண்ட் பிரைட்டன் அணிகள் களமிறங்கிய ஆட்டம். வெற்றி பிரைட்டன் அணிக்கு. கோல் விவரம் 2-0. ஆஸ்டன் வில்லா பிரென்ட்ஃபோர்ட் அணிகள் மோதிய ஆட்டம் 2-2 என சமநிலையில் முடிந்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: காலை வணக்கம் நேர்களே, ஒலி 9:08 இணைந்திருக்கிறோம். அழகிய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் என்னடா இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஜெயஸ்ரீ, பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்திருக்கிறேன். அந்த கதை அப்புறமா பேசலாம். இப்ப இன்றைய தினத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அக்டோபர் 11 இன்று இவருடத்தின் 284வது நாள். ஆண்டு நிறைவு பெற 81 நாள்கள் எஞ்சி இருக்கின்றன. பிராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 24 திருவள்ளுவர் ஆண்டு 1057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 29. ஒலி 9:08 தொடர்ந்து கேளுங்கள்.
1: ஒலி 9:08 24 மணி நேர ஒலிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg.

0: தருண்குமாரின் இசையமைப்பில் நடுவன் திரைப்பட பாடலா பாடியிருந்தாங்க ஸ்ரீ ஸ்ரீராம். இப்போது போக்குவரத்து நிலவரத்தை கொஞ்சம் பார்த்து விடுவோம். ஸ்டேடியம் சாலைக்கு பிறகு குறிப்பாக ரிபப்ளிக் அவென்யூவை நோக்கி செல்லும் நிக்கோல் ஹைவேயில் சாலை மூடப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
6: இது உங்க
7: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
8: வார இறுதி ஒலியில் உள்ள
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. இனி கிறிஸ்துவ பாடலை நாம் கேட்டு மகிழவிருக்கிறோம்.

0: இடம்பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
2: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
3: நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
5: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
3: மனசுல உள்ளது எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி நவீன் வழங்கும்
7: இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம் இணையில் கொண்டாட்டம்.
0: இப்பதான் வானொலி அருகே வந்திருக்கும் நேயர்களுக்கு மீண்டும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒலியின் அலைகளில் உங்களை சந்தித்து வெகு நாட்கள் ஆகி விட்டன. நான் ஜெய்ஸ்ரீ. இதற்கு முன்னதாக நீங்க வந்து நான் செய்தி படிச்சே கேட்டிருப்பீங்க, பரிச்சயமான குரல் தான். இருந்தாலும் நான் ஒலி அலைகளில் வந்து நிகழ்ச்சியை படைத்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரி, நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி எனக்கு உங்களுக்காக இன்று நல்ல பாடல்களையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வரவிருக்கிறேன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சரி, இன்று அக்டோபர் 11 இன்று ஒரு சிறப்பான நாள், நிறைய பேர் பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்றைய தினத்தை நம்ம எப்படியெல்லாம் அனுசரிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம வந்து வேண்டி இருப்போம், ஆசைப்படுவோம், இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். இருந்தாலும் இந்த ஒரு நாளுக்காக, இந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம பல ஆண்டுகளாக வேண்டியிருப்போம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதாவது இப்ப பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க கண்ட கனவு வந்து இப்ப நனவா இருக்கலாம், ஆனா அது நம்ம பின்னாடி தூக்கி போட்டுட்டு சரி புதுசா ஏதாவது ஆசைப்படுவோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இப்ப இருக்கிற நம்ம கையில இருக்கிற பொக்கிஷங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, நம்ம சுத்தி இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், அதையெல்லாம் நம்ம மறக்க கூடாது. கடந்து வந்த பாதையையும் மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு வந்து வேண்டி அவங்க விரும்பி கேட்கிற விஷயமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு சின்ன செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க நான் ஆவலாக இருக்கிறேன். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி ஒலி 968. நான் உங்கள் ஜெய்ஸ்ரீ.

0: பிகேயை நோக்கி செல்லும் எஸ்எல்இயில் ஈஷனுக்கு பிறகு அங்கே சாலையில் போக்குவரவு தடைபட்டு இருக்கிறது. ஏஒய்ஏ நோக்கி செல்லும் குயின்ஸ்வேயில் காமன்வெல்த் அவென்யூக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் சாலை பணிகள் நடைபெறுகின்றன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
5: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
7: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் ஒன் ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சீட்டிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் உ, ஏசோபியோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.

0: இது உங்க ஒலிவுட் அறிவிப்பு.
1: கொண்டாடுங்க
2: நரச்சனத்தி முடி மயக்குதையாள அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க
1: ஒலி 9.68
3: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
2: ஏன்

0: ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் ஒலியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்னதாக த வாரியர் திரைப்படத்திற்காக தேவி ஸ்ரீபிரசாத் இசையமைப்பில் சிலம்பரசன் மற்றும் ஹரிப்ரியா கொண்டு வந்த பாடலை கேட்டிருந்தீங்க, புல்லட் பாடல். தொடர்ந்து உங்களுக்காக டிராகன் திரைப்படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸ் அவருடைய இசையமைப்பில் ஸ்ரீ ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மஞ்சே அவங்க கொண்டு வந்த பாடலை கேட்டிருந்தீங்க. இப்ப அண்ணாமலை ஸ்டைல்ல ஒருத்தர் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு மணி 3 மறக்க முடியாத அன்றைய கானங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
2: சிங்கப்பூரில் F1 மோகம் இன்னும் எல்லாரையும் வந்து அப்படியே ஒரு பரபரப்புல வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கு. அந்த வரிசையில கடந்து வந்த பாதையில சிங்கப்பூர்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். F1 கார் பந்தய வீரர் வெல்டரி பாட்டஸ் இவர் சிங்கப்பூருக்கு வருவதற்கு முன்னால் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு 419 கிலோமீட்டருக்கும் மேல மிதி வண்டியில வந்திருக்காரு. அதாவது இவர் வெறும் கார் பந்தயத்துல மட்டும் வீரர் இல்ல, சைக்கிள்லயும் ஓட்டி அண்ணாமலை ஸ்டைல்ல வந்திருக்காரு. சிங்கப்பூருக்கு அவர் எப்படி வந்திருந்தாருன்னா, வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் வழியா தான் வந்திருந்தாரு. 4 நாள் எடுத்தாராம். அதாவது அக்டோபர் மாதம் இம்மாதம் 4ஆம் தேதி அவர் வந்து பயணத்தை தொடங்கி, குறிப்பாக கோலாலம்பூர், அதாவது மலேசிய தலைநகரம் கோலாலம்பூரில் நடந்த F1 கார் பந்தயத்திற்கு பிறகு அங்கிருந்து நேரா மிதி வண்டியில சிங்கப்பூருக்கு வந்து இப்ப சிங்கப்பூர்ல அந்த கார் பந்தயத்துல அவர் வந்து பங்கேற்றிருக்காரு. F1 கார் பந்தய ஓட்டுநர் வெல்டரி பாட்டஸ்.

0: கவனம் தேவை.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. மேற்பட்ட கடைகள் ஹரியாசின் தீபாவளி.

0: இழப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: கும்கி திரைப்பட பாடல் டீமானின் இசையமைப்பில் ஹரிச்சரனின் குரலில்

சிங்கப்பூரில் பிஎஸ்ஐ எனப்படும் காற்று தூய்மை கேட்ட குறியீட்டை கொஞ்சம் பார்த்துருவோம். சரி, இந்த மணி நேரத்தில் அதாவது குறிப்பாக 7:50 காலை பொழுதுல வந்து 56 அப்படின்னு காட்டுது. வடக்கு பகுதியில் 56, மேற்கு பகுதியில் 108, மத்திய பகுதியில் 101, கிழக்கு பகுதியில் 103, தெற்கு பகுதியில் 64. சரியா, இப்போ வந்து புகை மூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே போகும்போது முகக்கவசத்தை அணிய

0: முன்னதா மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு மிதி வண்டி வழியா வந்த F1 கார் ஓட்டுநரை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். புதுக்கோட்டை சரவணன் திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ரொம்ப நாளைக்கு முன்னால வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் அந்த திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. இந்தியாவிலிருந்து தென்கிழக்காசிய நாடுகளை கடந்து அவர் வந்து சிங்கப்பூருக்கும் வந்திருப்பாரு அப்படின்னு படத்துல சொல்லியிருப்பாங்க. தாய்லாந்து மலேசியா அந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க வந்து போயிருப்பாங்க. அதே பாணியில ஒரு இளைஞர் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர் தாய்லாந்தை சேர்ந்தவர், தன்னுடைய தாத்தாவை சிங்கப்பூருக்கு கொண்டு வர அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால அவர் பணத்தை சேமிக்கிறதுக்காக 1000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டரை பேருந்து வழியாகவும் ரயில் வழியாகவும் அவர் தாத்தாவை கொண்டு வந்திருக்காரு. ஆனா சிங்கப்பூர்ல விலை அதிகமா இருக்கிறதுனால தங்குவதற்காக மட்டுமே இவங்க வந்து மலேசியாவில, அதாவது குறிப்பா ஜோஹர் பார்ல போய் இவங்க வந்து தங்கி இருக்காங்க. கியூ என்கிற 16 வயது இளைஞர் சிங்கப்பூருக்கு வந்த உடனே தன்னுடைய தாத்தாவை மர்லாயன் பார்க்குக்கு கொண்டு சென்று இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதன் முறையாக இவங்க வந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பணக்கார குடும்பத்திலிருந்து வராம இருந்திருந்தாலும் அவங்க இயன்ற முறையில் சிங்கப்பூருக்கு வந்து சின்னதா ஒரு சாதனை படைச்சிருக்காங்க.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: செக் பாயிண்டை நோக்கி செல்லும் உட்லண்ட் சாலையில் கேஜேக்கு பிறகு அங்கே 3 தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கிறது.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
0: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. புகைமூட்டம் காரணமாக பள்ளிகளை மூட வேண்டியிருந்தால் அல்லது முக்கிய தேர்வுகளை ஒத்திவைத்தால் அது குறித்த முடிவு முந்தைய நாள் 8 அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஜாஸ்மின் லீ கூறியுள்ளார். அடுத்த நாளுக்கான 24 காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டும் என முன்னுரைக்கப்பட்டால் பள்ளிகளை மூடுவது, தேர்வுகளை ஒத்திவைப்பது குறித்து கல்வி அமைச்சர் பரிசீலிக்கும். காற்றை தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் பொருத்தப்பட்ட மூடிய இடங்களில் தற்போதைக்கு வகுப்புகளும் தேசிய தேர்வுகளும் தொடரும் என்று அமைச்சர் லீ சொன்னார். உடல்நலக்குறைவால் தேசிய தேர்வுகளை எழுத முடியாத மாணவர்கள் தங்கள் பள்ளிகள் வழி சிறப்பு பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கலாம். மலேசியாவின் ஃபயர்ஃப்ளை விமான நிறுவனம் குவாலலம்பூரில் உள்ள சுபாங்கிற்கும் சிங்கப்பூரின் செலேத்தார் விமான நிலையத்திற்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளது. இதனால் நாளை வரை சுமார் 12 விமான சேவைகள் பாதிக்கப்படும். செலேத்தார் விமான நிலையத்தை பாதிக்கும் வானிலை, புகைமூட்டம் ஆகியவை அதற்கு காரணம் என்று நிறுவனம் சொன்னது. பாதிக்கப்பட்ட பயணிகளை தொடர்பு கொள்வதாக கூறிய நிறுவனம், சிங்கப்பூருக்கு வரும் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானங்கள் அவர்கள் மாற்றப்படுவதாக கூறியது. மாற்று விமானங்களில் பயணிக்க விரும்பாத பயணிகள் முழு கட்டணத்தை திரும்பப் பெறலாம். சிங்கப்பூரில் பழைய மின் சாதனங்களை மறுபயனீடு செய்ய வசதியாக மின்கழிவு தொட்டிகள் மேலும் பல இடங்களில் வைக்கப்படவிருக்கின்றன. எல்பா கழிவு நிர்வாக நிறுவனம் புதிய 6 சோதனை நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது. தீவு முழுவதும் உள்ள பிக் லாக்கர், எஸ்பிஎக்ஸ் எக்ஸ்பிரஸ் இடங்களில் சுமார் 1000 புதிய மின்கழிவு தொட்டிகள் அமைக்கப்படும். பழைய மின்சாதனங்களை மறுபயனீடு செய்ய விரும்புவோர் எல்பா நிறுவனத்தின் இணைய பக்கத்தில் அல்லது அதன் செயலியில் பதிவு செய்யலாம். ஒப்படைக்கப்பட்ட சாதனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் உள்ள தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாய் அளிக்கப்படும். அனைத்து பணிகளும் முறைப்படி முடிந்ததை குறிக்க பயனீட்டாளர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படும்.
8: சிங்கப்பூரில் எல்லா இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி மத்திய மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்றுத்தர குறியீடு 153 இருந்தது. மற்ற பகுதிகளில் அது 116 140 இடைப்பட்டிருந்தது. இன்று இரவு வரை காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கும் அதிக ஆரோக்கியமற்ற நிலைக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. சிங்கப்பூரும் புருணையும் 50 ஆண்டுகால தற்காப்பு உறவை கொண்டாடுகின்றன. இதையொட்டி புருணையில் நடைபெற்ற கூட்டு ராணுவ அணிவகுப்பில் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் புருணாய் சுல்தான் ஹஸ்னல் போல்கியாவும் பங்கேற்றனர். இரு நாடுகளையும் சேர்ந்த சுமார் 250 வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். தரை, கடல், ஆகாய படைகளின் ராணுவ சாதனங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. கடந்த 50 ஆண்டுகால தற்காப்பு உறவின் முக்கிய நிகழ்வுகளை எடுத்துக்காட்டும் நினைவு கண்காட்சியையும் தலைவர்கள் திறந்து வைத்தனர். சிங்கப்பூர் புருணை ராணுவங்கள் தொடர்ந்து கூட்டு பயிற்சிகளையும் நிபுணத்துவ பரிமாற்றங்களையும் நடத்தி வருகின்றன. சவுதி அரேபியாவின் கிங் கலித் அனைத்துலக விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 மாண்டனர், 300 அதிகமானோர் காயமுற்றனர். தாக்குதலுக்கு ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து ரியாத்திலிருந்து அனைத்து விமானங்களும் திருப்பிவிடப்பட்டன. விமான நிலையத்தின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹவுதி கிளர்ச்சி குழுவுக்கு எதிரான தாக்குதலில் சவுதி அரேபியாவுடன் வாஷிங்டன் இணையக்கூடும் என்று கூறியுள்ளாா்.